திரைப்படத்துக்காக பாடல் ஒளி தோய்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5:38 ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரம் பாத்தீங்கன்னா அன்பன காலை பொழுது வணக்கங்களோடு மாத்திலிருந்து அனில் கும்ளி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ரெக்னோ ஹோட்டல் இருந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்களா. மயிலும்பாவடைந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இங்கிலிருந்து உமாச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனி இதேவேளை சின்னைய மகாதேவன் பகதூட்டம் சும்மதிரந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெமிலா மும்தாஜ் பேகம் சாந்தினி அர்ஷினி கரியல ராஜலட்சுமி உமாச்சந்திரன் பாதுகை சின்ன தம்பி அதே போல பணாமதி சரோஜினி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வெளிமணி செல்வராம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அர்ப்பணகந்து ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு கிணவர் அப்துல் ஜமார் மற்றும் சத்தார் கந்தலை கே உவைதன் சபிகா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கண்டிலிருந்து பன்வில்ல ஜெயசிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவிலை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஹட்டன் போர்டேஸ்ல இருந்து கோப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதுவிலை இனிமையான காலை நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானிமா நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்க வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன் வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக எதிராபுலையில இருந்து சுமன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக முருகேசன் சோழிச்சேரி தென்காசியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்ததா சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு உறவுகள் யாவரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு எரோல் சந்திரா வந்திருக்கிறார்கள் நம்பிக்கை கிராமத்தில் இருந்து. இதேவிலை இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஸ்கீனிலிருந்து விக்டர் வந்திருக்கிறாங்க. கிண்ணியா மஃபூக் நகர்ந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் சிவானி எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. அன்பு மனைவி மகேஷ் மகள் காயத்ரி சுஜு துர்கா ரூபி நிதுஷன் சிந்துஜா மற்றும் உறவுகளுக்காகவும் சொந்தங்கள் யாவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க நலமா அப்படின்னு கூட கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி, நான் நலமா இருக்கிறேன். புளுக்கோப்பட்டியிலிருந்து இளங்கொண்டு வந்திருக்கிறாங்க. இதேவரை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு ஊர்கூட்டவது தமிழ்நாடு தொட்டு மாறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அக்கறை பற்று பப்டிலிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுதான் சொல்லியிருக்கிறாங்க. முனராகலிருந்து தனலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. முல்லைத்தீவிலிருந்து சசிதரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நாவலப்பட்டியிலிருந்து மீறி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு கணவர் போல் மற்றும் மகள் அனுஷாக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் போது என்ன பாடல்

மற்றும் நிலானி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு பூனாகளில் இருந்து ஜேசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பிரியா, சஞ்சய் மற்றும் சந்தோஷ் தன்ஷியா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவிலே குர்ஜாக்கிழந்த அசூதீன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அசூதீன் நூர்ஜகான், அதே போல அன்வர் ஜாரி, ரிக்கா, ஸ்ரீனா மற்றும் ரியாஸ்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மெஸ்கிலியாலிருந்து பிரவுன்சி காஜித் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் நலமான வளமான நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலே ஸ்ரீநிலா நாவல்பட்டி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உடவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மலர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நபுக்கிழந்து நாகராணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு அனைத்து சொந்தங்களுக்கும் பாட விரும்பி கேட்டு ஹெட்டன் அந்த யசோத் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கம். டிக்கோய தரவாலை மேற்பிரிவில் இருந்த நேசரி இளம் துரைராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மகாலட்சுமி துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள் செல்வி மற்றும் புஷ்பராணி திருச்செல்வம் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பதிலி தெளிவத்தை முரக்கொலையை சேர்ந்த சின்னமுத்து மனோன்மணி தம்பதியின் மகன் கேசவன் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை அன்பு அம்மா மனோன்மணி, மனைவி மாலதி, பிள்ளைகளான அண்ணா சிவக்குமார், அன்னி புனிதவதி, அக்கா மாராணி சந்திரமதி, கலைச்செல்வி, ரேவதி, மச்சான் மகாலிங்கம், திருச்செல்வம், தங்கையான மேனகை, மகன்மார்களான மகன்மார், மகள்மார், மருமகள், மருமகன்மார்கள், அதே போல தம்பி சசி, தர்ஷினி ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகிர தின வாழ்த்துக்களை வசனம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த வாழ்த்துக்களை வந்து பண்டர்வலி எல்லையில இருந்து மேனகை தான் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி மேனகை. அதே போல சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் அனைவருக்கும் சிறந்த நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பம் பெருநாட்சா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ரொம்ப நன்றி பெருநாட்சா. அதே போல மீன்பிடிக்கிறது சுரேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பனை காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பிரசாத் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மீன்பிடிக்கிறது உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கனடாவிலிருந்து சுந்தரம் வந்திருக்கிறாங்க. சசிகலாக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்கும் சிறந்த நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கலைச்செல்வி வந்திருக்கிறாங்க. பகவந்தராவில இருந்து இனிய காலை நேர வணக்கம் அன்பிக்கினே அறிவிப்பாளினி சிவானிஜி. நிகழ்ச்சிகள் வலிமை போலவே சிறக்கட்டும். நித்தமும் வசந்தமே நிலக்கட்டும். புத்தகம் போலுணர்ந்த தொகுப்புகள் புது புது விதமான புத்துணர்வினை எங்களுக்கும் நல்கட்டும். வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாகவும் இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறந்த நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் எட்டாம்பிட்டன் சிவச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. ரொம்ப நன்றி சிவச்சந்திரன். அதே போல இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கந்தலாய்க்கே உயர்ந்து வந்திருக்கிறாங்க. மும்தாஜ் பேகம், ஃபரிதா, சத்தாராட்டோ, விஸ்வநாதன் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய தினம் எங்கள் அன்பு அப்பா சந்தனம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதாக மனைவி விக்னேஸ்வரி, மகன்மார்களான டில்ஷான், மகள் நர்மிஷா, விஷாலினி மற்றும் உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகிய தின வாழ்த்துக்களை வசந்தமைப்பும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அன்பன காலை நேர வணக்கம். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஜெசிகாக்கு அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மத்துகமா அபேத்தினை சேர்ந்த விஜய், ராஜா, பனிமலர், மனிஷா, விதுஷா, நிமேஷா மற்றும் பிரத்விக், சரத்குமார், நிவ்சிட்டர் மற்றும் தங்கத்துறை, ஜோதி, மலர், அதே போல டிரோன், அபிஷேக் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசனமேகம் சார்பாக ஜெசிகா அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். ஹெட்டன் கலாதேவி வந்திருக்கிறாங்க. ஐயாத்துறை, முருகதாஸ், சபிக்ஷன், தவிக்ஷா ஆகியோருக்காக பாடல்கள் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறையுமே பாடல்

நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம் பெண்குடாவிலிருந்து அழகுசுரம் நிகழ்ச்சி கேட்டு அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வாணி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அன்பான அம்மா கெனக பூசணிக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவிலே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ரவி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். யோகம் தோட்டத்தில இருந்து விஜயகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு ஜெயசங்கருக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. ஐயக்கால் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்க. வத்தலையில இருந்து குணசீலனியுடன் சேம்குமார் பாதுகே சின்ன தம்பி வெளிமட செல்வராம் கிருஷ்ணபக்தன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. விமலா தேவி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பணாமத்தி கவிதா நிகழ்ச்சி கேட்டு அதே போல அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு செங்கடிலிருந்து குமார் வந்திருக்கிறாங்க. நிரோஷனுக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஆனிஷா அக்கறைப்பட்டது நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். நண்பர்கள் மற்றும் பாப்டைலர் நிசார் கண்டி மாவனல பாத்திமா சிவா மற்றும் அலின குட்டி சனா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சண்முகநாதன் ஹப்புதல போய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மதுமிதா தாரணி குணலோஜனி அதே போல அஸ்மிதா மீன் அலோஜனி ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இது கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறையும் என பாடல்

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:35 மணி முதல் 9:05 மணி வரை, ராகுகாலம் பிற்பகல் 1:35 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை

0: அவளை கடகம் பக்தி சிம்மம் யோகம் கண்ணி சுகம் துலாம் மேன்மை விருட்சிகம் ஆக்கம் தனுசு தாமதம் மகரம் தடை கும்பம் லாபம் மீனம் கீர்த்தி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் போட்டி, ரிஷபம் நிம்மதி, மிதுனம் கவலை, கடகம் பக்தி சிம்மம் யோகம் கண்ணி சுகம் துலாம் மேன்மை விருட்சிகம் ஆக்கம் தனுசு தாமதம் மகரம் தடை கும்பம் லாபம் மீனம் கீர்த்தி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.

மற்றும் பபிஷாலினி, சஸ்விதன், இளம்வதனி, அம்மா சந்திரமலர், அப்பா செல்லத்துறை ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு ஹெடனந்து நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பன்னீபுரம் மணி கண்டன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாடல்களும் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. ராஜ் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான சிவானி அக்கா, நானும் சந்தோஷமாக விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றேன். நீங்களும் நலமோடு வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். உங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பீருவலிருந்து தர்கா நகர் ரிம்சான் ரிந்தாஸ் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ரிந்தாஸ். இதே போல இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக வாங்கரிலிருந்து சிவேந்திரன் வந்திருக்கிறாங்க. வட்டவலை லொனக் பார்த்திபன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பண்டாரவளிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினோ, லதா, கிஷந்தன், ரோஷன், சபினாஸ்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வெஸ்டர்ன் ராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம், நான் ஓயா MPS 2வது உரிமையாளரான பாலச்சந்திரன் இன்று தன்னுடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சுதன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அங்கு தின வாழ்த்துக்களை வசந்தமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதைவிட இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மெஸ்கலியா பிரவுன் சிக்ல இருந்து மணிமுகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். புவனேஸ்வரன் மங்ககரிசி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான இதமான காலை நேர வணக்கம். பகவந்தலாவா பெரிய ஏற்பட மீன்பிரிவை சேர்ந்த புகைப்பட கலைஞன் ஜெயராமன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்திரகுமார் விடியலோடு இணைந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மனைவி ராஜினி, மகன்களான ஹரி, ஜெயராஜ் மற்றும் ஹரிஞ்சன் மற்றும் அம்மா அனலட்சுமி, விஸ்வநாதன் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பதில கேந்தக்குளிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அண்டுத்தும் ஒரு இனிமையான பாடல்.

பழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சிந்து விடைபெற்று சொல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாந்தின செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று சொல்லும் நான் என்றென்றும் உங்கள் வெண்காற்றலின் காதலி ஆர்ஜி சிவானி. நன்றி சொந்தங்களே.

சுயாதீன செய்தி பார்வையிட்டிருக்கின்றோம். வசந்த டிவி வசந்த எஃப்எம் அலுவலோடாக இன்றைய தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் இர்பான். இன்றைய தினமும் நாளிடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். முதலில் நாங்கள் பிரதானமாக நேற்றைய தினம் பேசப்பட்ட விடயம் 22வது யாப்பு திருத்தம் குறித்தான விடயம். ஜனாதிபதியுடனான ஒரு சந்திப்புக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமாறு நீதியமைச்சரிடம் சட்டத்துறைகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருந்தது. அதற்கமைய நேற்றைய தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. எனவே இது பொது நலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க சட்டத்தணிகள் சங்கத்தினை சந்தித்த பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். இருந்த போதிலும் இது தேவையற்ற விடயம் என்பதான கருத்தினை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது ஜனநாயக ஆட்சியை பலவீனப்படுத்தும் என்பதே அவருடைய நிலைப்பாடாக அமைந்திருக்கிறது. இது பற்றிய சந்திப்பு குறித்தான தகவல்கள் முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. இதுநேரம் நாம் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருந்தோம், ஆனாலும் ஜனாதிபதி பதில் கடிதம் அனுப்பவில்லை என மகாநாயக்க தேர்தல்கள் கூறியிருக்கிற விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கலாம். இந்த 22வது யாப்பு திருத்தத்துக்கு எதிராக வேண்டுமானால் நீதிமன்றம் செல்லலாம் என்பதாக அமைச்சர் நளினி ஜெயதீசன் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த நிலையில் ஜிஎல் பீரிஸ் அடுத்த வாரம் மனு தாக்கல் செய்யப்படும் என்பதான தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. ஜிஎல் பீரிஸினுடாக இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்றைய தினம் யோசித்த ராஜபக்சே வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதே நேரத்தில் சுகிஷ்வர பண்டாரவுக்கு பிணை கிடைக்கவில்லை என்பதான செய்திகளும் இதனோடு இணைந்ததாக இவ்வாறு தரப்பட்டிருப்பது முக்கியமான விடயங்களாக அமைகிறது. எனவே இவை குறித்து இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். திவீன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. வினுசுரு இஸ்லாமவாச திகிரீம ரஜேஹோ மகே புத்கலிக்க தீரணியாக்குண்டோவ ரட்டே பொது யகப்பத்தகட்டகான தீரணியாக்கின்பதாக ஜனாதிபதி தெரிவித்த கருத்தினையும் இவ்வாறு திவீன பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. நீச்சை சங்கமே சமூக பேவதி சாக்கச்சாவேதி ஜனபதி பவசாய் என்பதாகவும் இந்த தகவல் வெளியாகிறது. நிவரதி ஸ்தாவரை கட்ட என்ன வெரதி பென்வாதீம அப்பே வகைக்கியமாக ஸ்ரீலங்கா நீதிஜ சங்கமே சபாபதி நீதிஞர் ரஜீவ் அமரசூரி என்பதாக சட்டத்தினர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்த கருத்தும் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. எனவே நீதிபதி ஓய்வுபெறும் வயதிலேயே நீடிப்பது என்பது பொதுநலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு என்பதாக ஜனாதிபதி கூற தவறொன்று இருக்குமானால் அது தொடர்பில் தெரிவிப்பது எமது கடமை என்பதாக சட்டத்தணிகள் சங்கம் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படுத்துவது எங்களுடைய கடமை என்ன என்பதாக அவர் கூறியிருக்கிற கருத்துக்களும் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. இந்த சந்திப்பின் போது இந்த விடயங்கள் விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து இப்போது நாங்கள் பார்க்கலாம். இது தொடர்பான செய்திகள் அனைத்து நாளிடுகளிலும் இன்று முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. அந்த வகையில் தமிழன் வீரகேசரி பத்திரிகைகளில் இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது. 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை தவிருங்கள், நீதிமன்ற சுதந்திரத்தை சந்தேகத்துக்குள்ளாக்கும் மகாநாயக்க தேர்தல்கள் ஜனாதிபதி கடிதம் என்பதாக ஒரு தகவலும் அதே நேரத்தில் நாம் எதிர்ப்பதன் காரணத்தை ஜனாதிபதி கிடைத்துரைத்தோம் என்பதாக சந்திப்பு குறித்து சட்டத்தைகள் சங்க தலைவர் இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிற கருத்துக்களும் தரப்படுவே குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்த நிலையில் முதலாவதாக இது தொடர்பான செய்தி குறித்து பார்க்கும்போது நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதிலே நீடிப்பது தொடர்பான முடிவு எந்த ஒரு நபரையும் அல்லது குழுவையும் இலக்காக கொண்டதல்ல, மாறாக நாட்டின் பொதுநலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாகும் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கும் இலங்கை சட்டத்திற்கு சங்கத்துக்கு இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றதையும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக வெற்றிகரமாக நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் நீதிபதியின் ஓய்வு வயதிலே நீடிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதுகுறித்து இலங்கை சட்டத்திற்கு சங்கத்தின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு முன்வைக்கப்பட்ட அனைத்து கருத்துக்கள் குறித்தும் கவனம் செலுத்திய ஜனாதிபதி அது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பின் மேம்பாட்டுக்காக அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம் அளித்திருக்கிறார். நீதியை நிலைநாட்டும் செயற்பாடானது நீதிமன்றங்களால் மாத்திரம் இடம்பெறுவதில்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அது விசாரணைகள் வழக்கு தாக்கல் நீதிமன்றம் ஆகிய அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த செயற்பாடாகும் என்றும் அதன்படி அந்த செயற்பாடுகளை வலுப்படுத்துவதற்காக சட்டமாதிபர் திணைக்களம் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழு இலங்கை போலீஸ் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகிய நிறுவனங்களின் மனிதவளத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவின் சேவைகளை மாவட்ட மட்டத்தில் பரவலாக திட்டமிடப்பட்டதாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளை மாகாண மட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான உட்கட்ட வசதிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்களுக்கு நீதிமன்ற செயற்பாடுகளை இலகுபடுத்துவதற்காக மேல்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நீதிமன்றங்களுக்கு தேவையான பௌதிக வசதிகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயதிலேயே நீடிப்பது தொடர்பான முடிவு எந்த ஒரு நபரையும் அல்லது குழுவையும் இலக்காக கொண்டதல்ல, மாறாக நாட்டின் பொதுநலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாகும் என்பதையும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். இந்த சீர்திருத்தங்கள் முழுமையான கட்டமைப்பு சார் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பரந்த மறுசீரமைப்புகளின் ஒன்று மாத்திரமே ஆகும் எனவும் இது தனது தனிப்பட்ட கருத்து அல்லது அரசாங்கத்தின் தனிப்பட்ட கருத்து அல்ல எனவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் நீதிபதிகளின் ஓய்வதில்லை நீடித்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் கொள்கை ரீதியான எதிர்ப்புகள் எதுவும் இல்லை என தெரிவித்த இலங்கை சட்டத்தினர் சங்கத்தின் பிரதிகள் இந்த தீர்மானம் தொடர்பில் மேலும் ஆராய்ந்து ஏதேனும் ஒரு பொதுவான இணக்கப்பாட்டுக்கு வருவது பொருத்தமானது என்றும் பரிந்துரைத்திருக்கிறார்கள். நீர் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஆர்ச்சர் நானைக்கார ஜனவின் சட்ட ஆலோசகர் சட்டத்தின் ஜே எம் விஜய பண்டாரம் மற்றும் இலங்கை சட்டத்தினர் சங்கத்தின் தலைவர் சட்டத்தின் ரஜீவ் அமரசூரிய உட்பட அதன் சிரேஷ்ட பிரதிநிதிகள் பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தார்கள். எனவே சட்டத்தரவர்கள் சங்கத்தை பிரித்துவப்படுத்தி 24 பேர் நேற்றைய தினம் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனவே இந்த சந்திப்பினை தொடர்ந்து ரஜீவ் அமரசூரிய தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமானதாக அமைகிறது. எனவே அரசியலமைப்புக்கான 22வது திருத்தத்தை தாம் எதிர்ப்பதன் காரணம் என்னவென்பது குறித்து ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்ததாகவும் இதன் அடுத்த கட்டமாக சட்டத்தரவர்கள் சங்கத்தின் கருத்துக்கள் மாத்திரமன்றி பல்கலைக்கழக விரிவாளர்கள் புத்திஜீவிகள் உள்ளிட்ட சகலரதும் கருத்துக்களையும் கேட்டறிந்து விவகாரம் தொடர்பில் ஒரு சரியான தீர்மானத்தை எட்ட முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. எனவே உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிபதிகளின் ஓய்வு வயதில் 2 ஆண்டுகளால் நீடிக்கும் வகையில் முன்மொழியப்பட்டுள்ள அரசுக்கான 22வது திருத்த சட்டம் மூலம் கடந்த 7ஆம் தேதி வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருந்தது. இதுகுறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஏற்கனவே கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் கடந்த மாத இறுதியில் நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஆர்ச்சர் நானைக்காரவுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு அனுமதி கோரியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் இந்த சந்திப்பு இவ்வாறு இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துத்திருந்த ரஜீவ் அமரசூரிய உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிக்கும் யோசனை தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கம் கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டை முதற் தடவையாக ஜனாதிபதியிடம் நேரடியாக எடுத்துரைத்தோம். குறிப்பாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள அரசியலமைப்புக்கான 22வது திருத்தத்தை சட்டத்துறை சார்ந்த அனைவரும் ஏன் எதிர்க்கிறார்கள் என்பது பற்றி அவருக்கு விரிவாக விளக்கம் அளித்தோம். அவற்றை சுயமடித்த ஜனாதிபதி இவ்விடயத்தில் அவரது கருத்துக்கள் என்னவென்று எம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதையடுத்து இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது சம்பந்தப்பட்ட சகல தரப்பினருடனான பரந்துபட்ட கலந்துரையாடல்களின் பின்னரே அவற்றை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தினோம். இது ஒரு யுத்தம் அல்ல. யாரும் யாரையும் எதிர்க்கவில்லை. மாறாக ஒரே மேசையில் அமர்ந்து எமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். இந்த கலந்துரையாடல் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என்றும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் கருத்துக்கள் மாத்திரமன்றி பல்கலைக்கழக விரிவாளர்கள் புத்திஜீவிகள் உள்ளிட்ட சகலரதும் கருத்துக்களை கேட்டறிந்து விவகாரம் தொடர்பில் ஒரு சரியான இடத்துக்கு வர முடியும் என்றும் எதிர்பார்க்கிறோம். அதேபோன்று பிரதம நிதியரசருக்கு எதிரான விமர்சனங்களை பொறுத்தமட்டில் ஒருவரை அவர் யாராக இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியில் விமர்சிப்பதே தவறான ஒரு விடயமாகும். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் எனக்கு எதிராகவும் இவ்வாறான சேறு பூசும் வகையிலான பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. எது எவ்வாறு அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவருவதற்கான பெரும்பான்மை பலம் அரசாங்கத்திடம் இருக்கிறது. அதை எதிர்த்து கருத்துரைப்பது எமது உரிமை. அந்த வகையில் இன்றைய சந்திப்பு ஆக்கப்பூர்வமானதாக அமைந்திருந்தது. எமது ஜனாதிபதிக்கு மிகுந்த அனுபவம் வாய்ந்த பல வருட காலமாக சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்காக வீதியில் இறங்கி போராடிய ஒரு அரசியல்வாதி. அவருடன் தான் நாம் பேசியிருக்கிறோம். எனவே அடுத்த கட்டமாக என்ன நடக்கப்போகிறது என பொறுத்திருந்து பார்க்கலாம். இதேவேளை நேற்றைய சந்திப்பு தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு விடுத்திருக்கிற அறிக்கையிலும் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு நீதிமன்ற செயற்பாடுகளை இலகுப்படுத்துவதற்காக நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நீதிமன்றங்களுக்கு தேவையான போதிய வசதிகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது எல்லையை நீடிப்பது தொடர்பான முடிவு எந்த ஒரு நபரையும் அல்லது குழுவையும் இலக்காக கொண்டதல்ல. மாறாக நாட்டின் புதுநலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாகும். இந்த சீர்திருத்தங்கள் முழுமையான கட்டமைப்பு சார் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பரந்த மறுசிறப்புகளின் ஒன்று மாத்திரமே ஆகும் என ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாயக்கே இங்கே குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த விடயங்களோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கியமான தகவலாக இந்த செய்தியும் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இதில் சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு அறிக்கையினையும் விடுத்திருக்கிறது. சட்ட தெளிவற்ற யாப்பு திருத்தம் ஜனநாயக ஆட்சியை பலவீனப்படுத்தும். 22வது திருத்த யோசனை குறித்து சட்டத்தரணிகள் சங்கம் விளக்கம் என்பதாக தமிழன் பத்திரிகை இதற்கு தலைப்பிடுகிறது. எனவே போதுமான சட்டம் மற்றும் அரசியலமைப்பு தெளிவின்றி 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை முன்னெடுப்பது நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை கடுமையாக பாதிக்கக்கூடும் என்றும் சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயக ஆட்சி முறையின் அடித்தளத்தை பலவீனப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. தொடர்பாக விளக்கம் அளித்து ஊடக அறிக்கை ஒன்று நேற்றைய தினம் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய இது பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது 2026 ஆகஸ்ட் 7ஆம் தேதி அரசு வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட அரசமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள வர்த்தமான அறிவித்தலை ஆராய்வதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நீதித்துறை பிரதித்துவப்படுத்தும் தரப்பினருடன் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதையும் இந்த சட்டமூலத்தின் முக்கிய நோக்கம் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு பெறும் வயதிலை அதிகரிப்பதாகும்.
நீதிமன்றங்களின் செயல்திறனை மேம்படுத்தவும் நீதித்துறை நிர்வாகத்தை மேலும் வலுப்படுத்தவும் இந்த திருத்தம் உதவும் என அரசாங்கம் தெரிவித்திருந்தாலும் நீதியரசரின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த வேண்டிய அவசியம் குறித்தும் அதற்கான நியாயமான காரணங்கள் குறித்தும் போதுமான விளக்கங்கள் வழங்கப்படவில்லை. இலங்கை சட்டத்தினர்கள் சங்கம் மற்றும் நீதித்துறை சார்ந்த பல்வேறு தரப்பினரின் கருத்து இந்த முன்மொழியப்பட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதாகவும் நீதித்துறை நீதியரசர்களின் மூத்த சட்டத்தினர்கள் மற்றும் சட்டத்துறையின் பல்வேறு தரப்பினரும் இந்த எதிர்ப்பில் இணைந்திருக்கிறார்கள். மேலும் முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக இலங்கை சட்டத்தினர்கள் சங்கம் தனது எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்துகிறது. நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடிய வகையில் போதுமான ஆலோசனைகளும் கலந்துரையாடல்களும் இன்றி இத்தகைய சட்டமூலங்களை முன்வைப்பதே பொருத்தமற்றதென கருதுகிறோம். எனவே நீதித்துறையை சார்ந்த எந்தவொரு முக்கியமான அரசியலமைப்பு திருத்தமும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடம் விரிவான ஆலோசனைகள், போதுமான விவாதங்கள் மற்றும் வெளிப்படையான செயல்முறைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே முன்னெடுக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பின் 107வது பிரிவு உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் தொடர்பான ஏற்பாடுகளை வகுத்துள்ளது. மேலும் அரசியலமைப்பின் 15வது அத்தியாயத்தின் கீழ் நீதித்துறையின் சுயாதீனம் அரசியலமைப்பால் உறுதிப்படுத்தப்பட்ட அடிப்படை கொள்கைகளாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் நீதிபதிகளின் பதவிக்காலம் மற்றும் அவர்களின் சேவை நிபந்தனைகள் தன்னிச்சையாக மாற்றப்படக்கூடாது என்பதாகும். மேலும் அரசியலமைப்பின் 4உ பிரிவு நீதித்துறை அதிகாரம் மக்களின் இறைமையின் அத்தியாவசிய கூறாக அங்கீகரிக்கிறது. அதேவேளை 3வது பிரிவு இறைமை முழுமையாக மக்களிடமே இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. எனவே அந்த இறைமையை பாதுகாப்பதே அனைவரின் பொறுப்பு. 2022 ஆண்டு வழங்கப்பட்ட எஸ்சி எஸ்டி 64/71/2022 என்ற வழக்கு தீர்ப்பில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பின்வருமாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்போது பதவியிலுள்ள நீதிபதிகளை பாதிக்காமல் எதிர்காலத்தில் நியமிக்கப்படும் நீதிபதிகளின் ஓய்வு வயது அல்லது பதவிக்காலம் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் அரசியலமைப்பு திருத்தம் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையை பாதிப்பதில்லை. ஆகையால் அது மக்களின் உரிமைக்கு எதிரானதாகவோ அல்லது அரசியலமைப்பின் 3வது பிரிவை மீறுவதாகவோ கருதப்பட முடியாது. இந்த நீதிமன்ற தீர்ப்பு தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் அரசியலமைப்பில் பாதுகாக்கப்பட்ட ஏற்பாடுகளை மீறக்கூடியதாக இருப்பதையும் அது மக்களின் உரிமையை பாதிக்கக்கூடும் என்பதால் அது பொதுமக்கள் வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டி இருக்கலாம் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. இந்நிலையில் இந்த திருத்தச் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிலையில் சேர்க்கப்பட்டால் அதன் அரசியலமைப்பு செல்லுபடியாக்கலை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் இலங்கை சட்டத்தினர்கள் சங்கம் மேற்கொள்ளும். மேலும் இந்த திருத்தம் சட்டத்தின் ஆட்சிக்கும் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கும் ஜனநாயக ஆட்சி முறைக்கும் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதால் இதற்கு எதிராக அனைத்து சிவில் சமூக அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அதேவேளை நீதித்துறையின் கண்ணியத்தையும் அதன் மீது மக்களுக்கான நம்பிக்கையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த எதிர்ப்புகள் ஜனநாயக கோட்பாடுகளுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த திருத்தத்தை எதிர்த்து முன்வைக்கப்பட்டுள்ள அனைத்து எதிர்ப்புகளையும் சட்டம் மற்றும் அரசியலமைப்பு சார்ந்த கருத்துக்களையும் பொருட்படுத்தாமல் அரசாங்கம் இந்த திருத்தத்தை அரசியலமைப்பு சட்டமாக நிறைவேற்ற முனைந்தால் அரசியலமைப்பின் விதிகளுக்கும் ஜனநாயக கோட்பாடுகளுக்கும் ஏற்ப தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இலங்கை சட்டத்தினர்கள் சங்கம் தயாராக இருக்கிறது. இந்த திருத்தம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கும் எந்த தீர்ப்பையும் அரசாங்கம் மதித்து அதை முற்றாக நடைமுறைப்படுத்துவது அதன் பொறுப்பாகும் என்றும் சங்கம் வலியுறுத்துகிறது. அத்துடன் இவ்விடயம் தொடர்பாக முடிவெடுக்கும் போது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள நிலை பெற்ற தீர்ப்புகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இந்த திருத்தம் தொடர்பாக சமூகத்தின் பல்வேறு தரப்பிலிருந்து எழுந்துள்ள ஆழமான கவலைகள் போதுமான அளவில் கருத்தில் கொள்ளப்படவில்லை என்பதும் தெளிவாகிறது. நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையை சார்ந்த அடிப்படை அரசியலமைப்பு சிக்கல்களை தீர்க்காமல் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மாற்றுவதில் மட்டும் கவனம் செலுத்தும் இந்த திருத்தம் நீதித்துறையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு போதுமான தீர்வாக அமையாது. இவ்வாறான முக்கியமான அரசியலமைப்பு திருத்தங்கள் பிற நாடுகளில் மேற்கொள்ளப்படும் போது அவை வெளிப்படைத்தன்மையுடனும் அனைத்து வெளிப்பட தொடர்புடைய தரப்பினரும் பங்களிப்புடனும் விரிவான பொது ஆலோசனைகளுக்கு பின்னரே முன்னெடுக்கப்படுகின்றன. அதுபோலவே இலங்கையிலும் அனைத்து பங்குதாரர்களும் மற்றும் இந்த விடயத்தில் அக்கறை கொண்ட அனைத்து தரப்பினரும் பங்கேற்கும் திறந்த வெளிப்படையான மற்றும் அர்த்தமுள்ள கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும். இறுதியான போதுமான சட்டம் மற்றும் அரசியலமைப்பு தெளிவின்றி இத்தகைய திருத்தங்களை முன்னெடுப்பது நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை கடுமையாக பாதிக்கக்கூடும். சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயக ஆட்சி முறையின் அடித்தளத்தை பலவீனப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. சட்டத்தினர்கள் சங்கம் ஒரு அறிக்கையின் ஊடாக ஏன் நாம் இதனை எதிர்க்கிறோம் என்பதற்கான கருத்துக்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மகா நாகிமிவருண் ஜனபத்திரிகையை லிப்பிய சுஜீவகன் எலியட் என்பதாக இன்னும் ஒரு செய்தினை அருண பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கிறது. பிரதானமாக மகாநாயக்கத்திரிகள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை இந்த விவகாரம் குறித்து அனுப்பியிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த கடிதம் வெளியிடப்படவில்லை, ஊடகங்களின் மூலமாக வெளியிடப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்ததே. சாதாரணமாக அந்த கடிதங்கள் இரண்டு தரப்பினரிடம் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இனிமே அனுப்பப்பட்ட கடிதம் வெளியாகவில்லை என்ற நிலையில் அந்த கடிதம் எங்கே என்பதான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இப்போது இந்த கடிதத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார் சுஜீவ சேனசிங்க. அது குறித்தான செய்தி இவ்வாறு அருண பத்திரிகையில் தரப்படுகிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேல்முறை நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்தில் நடவடிக்கை எடுப்பது பொருத்தமானதல்ல, அந்த திருத்தத்தை மேற்கொள்வதை தவிர்ப்பதே பொருத்தமானது என்று பௌத்த படங்களின் மகாநாயக்கத்தினர்களால் ஜனாதிபதி அனுகுமார் ஜனாயுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதான கருத்தினை முன்வைத்து அவர் நேற்றைய தினம்
ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த வகையில் இதுபற்றி சுஜீவ சேனசிங்க நேற்றைய தினம் கருத்துடையின் போது மல்வத்து அஸ்கிரி அம்பரபுரம் மற்றும் ராமஞ்ச பீடங்களின் மகாநாயக்க தேர்களால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திலேயே இவ்வாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த வாரத்தில் குறித்த கடிதம் மகாநாயக்க தேர்களால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதும் அந்த கடிதம் தொடர்பான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இவ்வாறு நிலைமையில் நேற்று புதன்கிழமையில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்திய ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க குறித்த கடிதத்தை ஊடகங்களுக்கு பகிரங்கப்படுத்தியிருந்தார். இலங்கையில் நீதிநிலை நாட்டும் பிரதான பொறிமுறையான நீதித்துறை அமைப்பிலுள்ள நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக அரசனுப்பு திருத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக எமக்கு செய்திகள் கிடைத்துள்ளன. தற்போதுள்ள அரசனுப்பு ஏற்பாடுகளின்படியும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது முறை 63 மற்றும் 65 குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்தில் நடவடிக்கை எடுப்பது பொருத்தமானதல்லது என்பது எமது நம்பிக்கை. இது நீதித்துறையின் சுயாதீனம் மற்றும் நீதி வழங்கும் முழுமையான செயல்முறை குறித்து கேள்விகளை எழுப்பக்கூடும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறோம். நீதித்துறையின் மூலம் நீதி வழங்கப்படுவது தொடர்பில் பொதுமக்கள் வைத்துள்ள நம்பிக்கை நீதித்துறையின் உண்மையான சுயாதீனத்தில் மட்டுமன்றி அந்த சுயாதீனம் சந்தேகத்துக்கிடமின்றி வெளிப்படுவதிலுமே தங்கியுள்ளது என்பது பொதுவான ஏற்பாடு. எனவே அரசாங்கத்தினால் மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படும் இந்த அரசனுப்பு திருத்தமானது நாட்டின் நீதித்துறை அமைப்பின் பாதுகாப்பு தொடர்பில் தீவிர கேள்விகளை எழுப்பக்கூடும் என்பதையும் இத்தகைய முன்னுதாரணம் எதிர்காலத்தில் நீதித்துறை அமைப்பின் சுயாதீனத்தை முற்றாக சீரழிப்பதற்கே வழிவகுக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிபதிகள் சங்கம் சட்ட வல்லுநர்கள் மற்றும் சில அமைப்புகளும் சுட்டிக்காட்டியுள்ளதோடு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினால் முன்மொழிவுகளின் ஊடாகவும் முன்மொழியப்பட்டுள்ள இந்த திருத்தத்தின் எதிர்மறையான செல்வாக்கு குறித்து விரிவான விளக்கங்களும் அளிக்கப்பட்டன. தற்போது நீதித்துறை அமைப்பின் சுயாதீனம் குறித்து மக்களிடையே நன்மதிப்பு நிலவும் பின்னணியில் இத்தகைய திருத்தத்தை கொண்டு வருவது அரசாங்கம் குறித்து எதிர்மறையான கருத்துக்களை ஊக்குவிப்பதற்கு ஏதுவாக அமைவதுடன் நீதிபதிகளின் சுயாதீனம் குறித்தும் கேள்விகளை எழுப்பக்கூடும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே நீதித்துறை நடவடிக்கைகளை திறம்பட முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான பரந்த வேலை திட்டத்தை அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடி நடைமுறைப்படுத்துவது பொருத்தமானது என தெரிவிப்பதோடு நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய அரசியலமைப்பு திருத்தத்தை இந்த சந்தர்ப்பத்தில் மேற்கொள்வதை தவிர்ப்பது பொருத்தமானது என்பதை ஜனாதிபதிக்கு நல்நோக்கத்துடன் நினைவூட்ட விரும்புகிறோம் என்பதாக அந்த கடிதத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது என்பதை வாசித்து காட்டியிருந்தார் சுஜீவ சேனசிங்க. இதே நேரம் இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் தன்னுடைய கவலை இவ்வாறு வெளிப்படுத்த எந்தவித பதிலையும் அனுப்பாது ஜனாதிபதி என்பதாக அவருடைய கருத்து இவ்வாறு வெளியாகிறது. நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதிலை நீடிப்பதற்கான அரசின் முன்மொழிவு தொடர்பாக மகாநாயக்க தேர்கள் அனுப்பியுள்ள கடிதத்துக்கு ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக் இதுவரை பதிலளிக்காமல் கவலைக்குரிய விடும் என்பது மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரின் கருத்தாக அமைகிறதோடு சர்வதேச மனிதுரிமைகள் அமைப்பின் பிரதிநிதிகள் சிலர் நேற்று கண்டியில் மல்வத்து சங்கத்தின் மகாநாயக்க தேரரை சந்தித்தார்கள். அந்த சந்திப்பின் போதே அவர் இதனை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். பண்டைய காலம் முதல் நாட்டின் முக்கிய விடயங்கள் குறித்து மகாசங்கம் ஆட்சியாளர்களுக்கு வாய்மொழியாகவும் எழுத்து மூலமாகவும் ஆலோசனைகளை வழங்கி வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் மகாநாயக்க தேர்கள் அனுப்பிய கடிதங்களுக்கு குறைந்தபட்சம் அவை கிடைத்ததாக பதிலை அதிகாரிகள் அறிவித்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் இந்த விடயம் தொடர்பாக இதுவரை எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அந்த கடிதம் கிடைத்ததா என்பதை கூட எங்களுக்கு அறிவிக்கவில்லை என்றும் அவர் இவ்வாறு கூறியிருப்பது முக்கியமான இந்த சந்திப்பின் போது தன்னுடைய மனக்கவலையை அவர் இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். இதனிடம் அரசினப்பு திருத்தத்தை நிறுத்துங்கள், மாநாயக தேர்தல் ஜனவர்த்தன செயற்பாடு குறித்தும் விசனம் என்பதாக இந்த விவகாரமும் இவ்வாறு தரப்பட்டு ஏற்கனவே கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்களை மையப்படுத்தி இவ்வாறு தமிழன் பத்திரிகை கட்டமிடப்பட்ட செய்தியாக இதனை இன்றைய தினம் தந்திருப்பது முக்கியமான தகவல். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இது தொடர்பான செய்திதான். எதிர்த்தரப்பினர் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிற செய்தி. எனவே இந்த 22வது யாப்பு திருத்தம் உயர்நீதிமன்றத்தில் அடுத்த வாரம் மனு ஜிஎல் பீரிஸ் திட்டவட்டம் என்பதாக இந்த செய்தியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் உள்ள தொடர்பில் அடுத்த வாரம் தாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுக உள்ளதாகவும் தற்போது மேற்கொள்ளப்படவுள்ள இந்த நடவடிக்கையால் வழக்குகளின் தேக்கம் அல்லது வழக்கு விசாரணைக்கான தாமதம் எந்த வகையிலும் தீர்க்கப்படாது என்பதை எந்த சந்தேகமின்றி உயர்நீதிமன்றத்தில் நிரூபிப்போம் எனவும் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் கூறுகிறார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் தலைவர்கள் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்சாணிகர் என்ற பெட்ரிக்கை நேற்றைய தினம் சந்தித்திருந்தார்கள். எனவே இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது ஜிஎல் பீரிஸ் இவ்வாறு கூறுகிறார். எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் ஒரு சட்டமோ சட்ட மூலமோ கொண்டுவரப்படும் போது அது குறித்து விரிவான பொது விவாதம் நடைபெற வேண்டும். சட்டத்தினர்கள் சங்கம், பல்கலைக்கழகங்கள், சிவில் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இதில் இணைக்கப்பட வேண்டும். அவர்களது கருத்துக்கள் ஆழமாக பரிசீலிக்கப்பட்ட பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும். நாட்டின் தற்போது நிலை குறித்து எங்களுக்கு நம்பிக்கை கொள்ள முடியாது. இந்த முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் தொடர்பாக சட்டத்தினர்கள் சங்கத்தினரோ அல்லது சம்பந்தப்பட்ட பிற தரப்பினரோ ஆலோசனை நடத்தப்படவில்லை என்பது மட்டுமல்ல, அரசாங்கத்துக்குள்ளேயே நீதி அமைச்சருக்கும் பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சருக்கும் கூட
மாநாயகத்தினர்கள் ஜனாதிபதிக்கு இத்தகைய கடிதம் அனுப்பியுள்ளார்களா என்பது கூட தெரியவில்லை. எந்தவிதமான கலந்துரையாடும் இல்லை. அனைத்து முழுமையாக ரகசியமாக நடத்தப்படுகின்றன. என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இவை அனைத்தும் முடிந்த பின்னர் தான் சட்டத்தினர்கள் சங்கத்தை சந்திக்கிறார். அதனால் என்ன பயன்? இது மக்களை ஏமாற்றும் கண்துடைப்பு செயல் மட்டும். அம்முடிவுகள் எடுத்து அவற்றை நடைமுறைப்படுத்த பிறகு சந்திப்பதால் என்ன பயன்? அடுத்த வாரம் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகவுள்ளோம். தற்போது மேற்கொள்ளப்படவுள்ள இந்த நடவடிக்கையால் வழக்குகளின் தேக்கம் அல்லது வழக்கு விசாரணைக்கான தாமதம் எந்த வகையிலும் தீர்க்கப்படாது என்பதை எந்த சந்தேகமின்றி உயர்நீதிமன்றத்துக்கு நிரூபிப்போம். மொத்த வழக்குகளில் 1% மட்டுமே உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ளன. இந்த திருத்தத்தால் அவற்றுக்கு இந்த பயனில்லை. ஆனால் இதனால் ஏற்படும் சேதம் மிகவும் பெரியது. எமது நாட்டின் மக்களால் அளவிட முடியாத மரியாதை பெற்ற நீதிமன்றத்துறைக்கே இதனால் ஏற்படும் சேதம் அளவிட முடியாததாக இருக்கும் என்பதான கருத்தினை ஜி எல் பீரிஸ் முன்வைத்திருந்தார். எனவே இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தறிமான தயாசிரி ஜெயசேகர, முன்னாள் அமைச்சர் டிலான் பெரேரா, சத்திய கவிஷேக அமைப்பின் நிறுவனர் சட்டத்தரணி பிரேம்நாத் சித்தொலவத்த மற்றும் புதிய மக்கள் முன்னணியின் பிரதி தலைவர் உற்பத்தி ச குமார் துங் ஆகியோரும் இவ்வாறு பங்கேற்றிருக்கிறார்கள். இதே 22வது திருத்தம் குறித்து வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகளாக அமைகின்றன. இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்த யோஷிதர் ராஜபக்ஷ என்பதான செய்தி நேற்றைய தினம் இதுவும் முக்கியமான செய்தியாக பேசப்பட்டிருந்தது. அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வரான யோஷிதர் ராஜபக்ஷ சட்டவிரோதமான முறையில் கொள்வனவு செய்யப்பட்ட வாகனம் ஒன்றை பயன்படுத்தியமை தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக நேற்று புதன்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியிருந்தார். முற்பகல் வேளையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வரை தந்த அவர் அதிகாரிகளால் அவர் சுமார் 3 மணி நேரம் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறியிருந்தார். சுங்கவரை செலுத்தாது சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் கீழ் போலியான பதிவுகளை மேற்கொண்டு வாகனத்தை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. இந்த விசாரணைகளின் போது அவ்வாறு சட்டவிரோதமான முறையில் கொள்வனவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்ட வாகனம் ஒன்றை யோஷித ராஜபக்ஷ பயன்படுத்தியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அதுக்கமே நேற்றைய தினம் யோசித்தவிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது என்பதும் பிரதானமான தகவலாக அமையப்பெறுகிறது. இதனிடம் யோசித்தவனுடைய விவகாரம் இவ்வாறு சென்று கொண்டிருந்த அதே சந்தர்ப்பத்தில் மற்றும் ஒரு முக்கிய செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். சுகீஸ்வர பண்டாரவுக்கு தொடர்ந்தும் பணிபரப்பு ஆகஸ்ட் 25 மீண்டும் விளக்கமறியல் என்பதான செய்தியும் தரப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார மீண்டும் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார். உயர்நீதிமன்றத்தில் நேற்று இவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 25வது மீண்டும் விளக்கமறியல் வைப்பதற்கான உத்தரவு இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்திகள் வெளியாகின்றன. எனவே கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் இது தொடர்பான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. ஜனாதிபதியின் செலவு தலைப்பின் கீழ் 2 சம்பளங்களை பெற்றதாக இவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டார். பின்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரது விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினமும் இவரது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டது. சுகீஸ்வர பண்டாரவின் பிணைமனு கோரிக்கை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த வழக்கு விசாரணையின் போது நிராகரிக்கப்பட்டது. இவரது பிணைமனுவை நிராகரித்து கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன சுகீஸ்வர பண்டாரவை ஆகஸ்ட் 12 வரை தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். ஒரே சந்தர்ப்பத்தில் 2 அரசு நிறுவனங்களிலிருந்து சம்பளம் பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வந்த விசாரணைக்கு அமைவாக மத்திய குற்றவியல் விசாரணை பணியக அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த 2025 முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் செயலாளராக பணியாற்றியிருந்ததோடு அதே காலப்பகுதியில் அப்போதைய ஜனாதிபதி செயலகத்தின் திட்டப்பணிப்பாளராகவும் கடமையாற்றியிருக்கிறார் என்பதையும் தெரிய வந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவருடைய பிரத்யேக செயலராக 2 ஆண்டுகள் 7 மாதங்கள் மற்றும் 25 நாட்களுக்கு ஊதியம் மற்றும் கொடுப்பனவுகளாக இவர் ஒரு தொகையினை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 6 மில்லியன் ரூபாயை இவர் பெற்றிருக்கிறார். அத்துடன் சிறப்பு திட்டப்பிரிவின் பணிப்பாளர் நாயகம் என்ற வகையில் அவர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவாக 4 மில்லியன் ரூபாய் அளவில் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதும் இவ்வாறு தகவல்களாக வெளிவந்திருக்கிறது. இந்நிலையிலே அவருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அவதானிக்கலாம். இதனேரம் மற்றொரு செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இஷாரா சிவந்திக்கு முகப்பரிசோதனை அரச பகுப்பாய்வரிடம் ஒப்படைக்க சிஐடி முடிவு என்பதான தகவலையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இஷாரா சிவந்தி கனிமுல்லா சஞ்சீவனின் கொலையோடு தொடர்பட்ட முக்கியமான ஒருவர். இந்த நிலையில் அவருக்கு முகப்பரிசோதனையை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை மையப்படுத்தி இந்த செய்தியை தினகரன் பத்திரிகையில் தரப்படுகிறது. கனிமுல்லா சஞ்சீவ
கொலை சம்பவத்துக்கு திட்டமிட்டதாக கூறப்படும் முக்கிய சந்தேகநபரான சாரத் சிவந்தியை முகப்பரிசோதனைக்காக அரசு பைப்பாளரிடம் அனுப்ப அனுமதிக்குமாறு கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதற்கும் எதிர்வரும் 17 தேதி சந்தேக நபரை அரசு பகுப்பாய்வரிடம் முன்னிலைப்படுத்த எதிர்பார்ப்பதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கும் கொழும்பு மேலதிக நீதிவான் லியோன் வர்ஷவிதான முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேகநபரை எதிர்வரும் 21 தேதி வரை விளக்கம் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டிருக்கிறார். சுமார் 9 மாதங்களாக கொழும்பு குற்றப்பிரிவுகளால் தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த சந்தேகநபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் போலீஸ் துறையினர் சமர்ப்பித்த விடயங்களை பரிசீலித்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நேபாளத்துக்கு தப்பிச் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்ட இஷாரா சிவந்தியிடம் கடந்த 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஒன்றையும் போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். குறித்த சம்பவத்தை திட்டமிட்ட விதம் அதனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஏனைய சந்தேகங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட தொடர்புகள் மற்றும் பணப்பரிமாற்றங்கள் தொடர்பான மேலதிக அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதையும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் திட்டமிடப்பட்ட காலப்பகுதியை பணப்பரிமாற்ற வீதம் மற்றும் ஏனைய சந்தேகநபர்கள் ஆயுதங்களை வழங்கியதாக கூறப்படும் விதம் தொடர்பான தகவல்களை போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் விசாரணைகள் தொடர வேண்டியுள்ளதாக தெரிவித்த கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் சந்தேகநபரின் முகத்தை சிசிடிவி காட்சிகளுடன் ஒப்பிடும் நோக்கில் சிறப்பு முகப்பரிசோதனையை மேற்கொள்வதற்காக அவரை அரசு ரசாயன பகுப்பாளரிடம் அனுப்ப அனுமதிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரியிருக்கிறார்கள். இதற்கும் எதிர்வரும் 17 தேதி சாரா சிவந்தியை அரசு பகுப்பாளரிடம் முன்னிலைப்படுத்த எதிர்பார்ப்பதாக போலீசார் நீதிமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்திருப்பது முக்கியமான விடயம். இதிலிருந்து மற்றொரு செய்தி, போலீஸ் மாதிபருக்கு எதிரான சாகரவின் கருத்தை பாரதூரம் சட்டம் அமல்படுத்தப்படுவதால் எதிர்க்கட்சியினர் கடும் அச்சத்தில் என்பதான கருத்தினையும் அமைச்சர் நளிந்த ஜெயதிச இவ்வாறு கூறியிருக்கிறார். நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமாகவும் உரிய முறையிலும் அமல்படுத்தப்பட்டு வருவதால் எதிர்க்கட்சியினர் அச்சமடைந்துள்ளதாகவே அவர் கருதுகிறார். மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த வகையில் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியில் நாட்டப்பட்டுள்ளதாகவும் குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நீதிமன்றங்கள் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் அவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. குற்றச்சாட்டுகளின் தன்மைக்கு ஏற்ப சிலர் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருப்பதோடு சிலர் தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதை அவர் இவ்வாறு கூறுவதோடு மிக பிரதானமாக இந்த கருத்து என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. மேலும் சிலர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பணியில் விடுவிக்கப்படுகின்ற செயற்பாடுகளும் இடம்பெற்று வரும். அதேவேளை பல்வேறு வழக்குகளில் சந்தேகநபர்கள் அடையாளம் காணப்பட்டவர்கள் தொடர்பிலும் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக அரசியல் ரீதியாக பலர் குழப்பமடைந்திருக்கிறார்கள். சட்ட அமலாக்க நடவடிக்கைகளின் வேகத்தை குறைப்பதற்கும் விசாரணை மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகள் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை இழக்க செய்வதற்கும் பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சாகர காரிவசத்தின் வாயிலாக போலீஸ் மாதிபர தொடர்பில் வெளியிடப்பட்ட சர்ச்சைக்கு கருத்துக்கார

கருத்தாக அமைகிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. பழைய ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை அளித்து துரித விசாரணை, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தெரிவிப்பு என்பதான ஒரு செய்தியை நாங்கள் வீரகேசரிப்பத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறோம். 2015 ஆண்டுக்கு பின்னர் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பாக பெருமளவிலான புகார்கள் கிடைக்கப்பெற்ற போதிலும் அவற்றில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான புகார்கள் மீதே கடந்த காலங்களில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 10 முதல் 15 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பழைய ஊழல் வழக்குகள் மற்றும் நிதிமுறைகேடுகள் தொடர்பான புகார்களுக்கு முன்னுரிமை வழங்கி அவற்றை துரிதமாக விசாரணைக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசா நாயகே இவ்வாறு கூறியிருக்கிறார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இதுபற்றிய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. 2015 ஆண்டின் பின்னர் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு பெருமளவிலான புகார்கள் கிடைக்கப்பட்டுள்ள போதிலும் கடந்த காலங்களில் அவற்றில் மிக குறைந்த அளவிலான புகார்கள் மீதே போதிய விசாரணைகள் நடத்தப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் அமைக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் மற்றும் ஸ்ரீலங்கா ஏரன்சன் உள்ளிட்ட பெருமளவிலான நிதி முறைகேடுகள் தொடர்பான பல வழக்குகள் மற்றும் புகார்கள் தீர்க்கப்படாமல் 10 முதல் 15 ஆண்டுகள் வரை நிலுவையில் காணப்படுகின்றன. 2023 ஆண்டின் புதிய சட்டத்தின் கீழ் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழு முற்றிலும் சுயாதீன அமைப்பாக மாற்றப்பட்டு அரசியல் அல்லது அரசாங்க தலையீடுகளின்றி இயங்கி வருகிறது. முந்தைய நிலுவை புகார்களை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதோடு புதிய புகார்கள் மீதும் துரித விசாரணைகளை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் ஆணைக்குழுவின் மீது வைத்துள்ள நம்பிக்கை அதிகரித்துள்ளதன் காரணமாக ஒரே ஆண்டில் சுமார் 8000 புதிய புகார்கள் வரை பதிவாகியுள்ளன. நிலுவையில் உள்ள பழைய வழக்குகளை முழுமையாக முடித்து வைப்பதுடன் புதிய புகார்களை காலதாமதமின்றி விசாரிப்பதற்கான தெளிவான திட்டமுறையுடன் ஆணைக்குழு செயற்பட்டு வருகிறது. லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதில் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் யார் என்பது முக்கியமல்ல, அதற்கான சாட்சியங்கள் உள்ளனவா இல்லையா என்பதே மிக முக்கியமானது. ஊழலுக்கு எதிராகவே நாட்டு மக்கள் 2015 மற்றும் 2024 ஆண்டுகளில் வாக்களித்திருக்கிறார்கள். மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது ஆணைக்குழுவின் பிரதான பொறுப்பு. பழைய வழக்குகளை மூடிமறைக்காமல் அவற்றுக்கு முன்னுரிமை அளித்து விசாரணை நடத்துவதை நீதி நாட்டுவதற்கான சரியான வழிமுறை. கடந்த காலங்களில் பல ஆண்டுகளில் நிலுவையில் இருந்த வழக்குகளுக்கு நீதிமன்றத்தில் தீர்வு காணப்பட்டது. பழைய ஊழல் குற்றச்சாட்டுகளை புறக்கணித்துவிட்டு புதிய வழக்குகளை மட்டும் விசாரிக்க முடியாது. சாட்சியங்களின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையை தொடர்ந்து தீவிரமாக முன்னெடுக்கப்படும். இலங்கையில் சர்வதேச தரத்துக்கு இணையான மிக மேம்பட்ட சட்டங்கள் இயற்றப்பட்ட போதிலும் அவற்றை சரியாக நடைமுறைப்படுத்துவதில் பெரும் சவால்கள் நிலவுகின்றன. புதிய சட்டத்தின்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முழுமையான சுயாதீன அமைப்பாக செயற்படும் வகையில் அதற்கென தனிப்பணியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதோடு அதன் வருடாந்த வரவு செலவு திட்டம் நிதியமைச்சரை சாராமல் நேரடியாக பாராளுமன்றத்திலேயே சமர்ப்பிக்கப்படும் என்பதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் மற்றொரு முக்கிய செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். சிறைச்சாலை போதல் விகாரம் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் காரணமாகவே இடம்பெறுகிறது என்பதாக பிரதி அமைச்சர் வைத்தியர் சுனில் ரணசிங்கே இவ்வாறு கூறுவதாக இந்த செய்தியை வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிறது. நாட்டிலுள்ள சிறைச்சாலைகள் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் பதற்றங்கள் மற்றும் போதைகள் அரசாங்கத்தின் நிர்வாக சீர்கேட்டால் அல்லது பலவீனத்தால் ஏற்பட்டவை அல்ல. போதைப்பொருள் மற்றும் பாதல் உள்ள குழுக்களால் கட்டுப்படுத்த அரசாங்கம் எடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகளே இதற்கு முக்கிய காரணம் என்பதாக அவர் கூறியிருக்கிறார். சிறைச்சாலை இடம்பெறும் சம்பவங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவை அல்ல. சிறைச்சாலைக்குள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட போதைப்பொருள் தொலைபேசிகள் மற்றும் சுகதுசிலை அரசாங்கம் முற்றாக தடை செய்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்துள்ள பாதல உலக கும்பல்களும் போதைப்பொருள் வியாபாரிகளும் சிறைக்குள் குழுக்களை அமைத்து அரசாங்கத்தை எதிராக குழப்பங்களை உருவாக்கி வருகிறார்கள். மேலும் எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் சர்வாதிகார ஆட்சி என்ற குற்றச்சாட்டுக்கு எவ்வித ஆதாரமும் இல்லை. எதிர்க்கட்சியினரும் முறையான விமர்சனங்கள் இதுதான் இதுபோன்ற விண்பலிகளை சுமத்தி வருகிறது. மாநிலசபை தேர்தலை தள்ளிப்போடும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை. பழைய தேர்தல் முறைமை குழப்பத்தில் உள்ள நிலையில் புதிய நிலையான தேர்தல் முறையை வகுக்க பாராளுமன்ற தெரிவுக்குழு, தேர்தல் ஆணைக்குழு மற்றும் சட்டமாதி பிரதிநிதிகளும் இணைந்தே பணியாற்றி வருகின்றன. புதிய முறைமை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட உடனேயே மாநிலசபை தேர்தல் நடத்தப்படும். இறுதியாக அரசியல் பழிவாங்கும் நோக்கில் எதிர்க்கட்சியினர் யாரையும் கைது செய்யவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் பொதுச்செயலாளர் போலீஸ் மாதவருக்கு எதிராக பகிரங்க அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாலேயே போலீசார் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தார்கள் என்பதாகவும் இவ்வாறு பிரதி அமைச்சர் சுனில் ரணசிங்கே கூறியிருக்கிறார். இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பிரதானமாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு கருத்து, வெளிப்படைத்தன்மையான நீண்ட கால முதலீடுகளுக்கு கதவுகளை திறந்தே இருக்கும் ஆசிய பசிபிக் பிராந்திய முதலீட்டு மாநாட்டில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய என்பதாக இந்த செய்தியை நாங்கள் காணலாம். வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய நீண்ட கால முதலீடுகளுக்கான இலங்கையின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். மனித உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்பான முதலீடுகளுக்கு அரசாங்கம் அதிகளவே ஆன ஆதரவை வழங்கும் என்றும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் உலகளாவிய அமைப்பும் இலங்கை முதலீட்டு சபையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் நிலையான அபிவிருத்தி இலக்குகளை உள்ளடக்கிய முதலீட்டு மாநாடு நேற்று கொழும்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பிரதமதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமரால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது.
ஃபோர்வர்ட் ஃபாஸ்ட் நவ் என்ற துணிப்புரில் நடைபெற்ற மேற்படியும் முதலீட்டு மாநாட்டில் பிரதமர் தொடர்ந்து உரையாற்றும் போது நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு அரசாங்கத்தினால் மாத்திரம் தனித்து செயற்பட முடியாது. இதற்கு

அரசாங்கம் தனியார் துறை மற்றும் சிவில் சமூகத்தினரின் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த நிகழ்வில் அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடும் போது, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் வருடாந்த நிதி பற்றாக்குறை சுமார் 2.5 முதல் 4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை காணப்படுகிறது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் மாத்திரம் இந்த நிதி பற்றாக்குறை சுமார் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுவதுடன், 2010 ஆண்டளவில் இந்த பிராந்தியத்தில் அளவிடக்கூடிய நிலையான அபிவிருத்தி இலக்குகளில் 88% எட்டப்படாமல் போகும் அபாயம் காணப்படுகிறது. எனவே நிலையான அபிவிருத்தியை நோக்கிய நிதி முதலீடுகளை துரிதப்படுத்துவது அவசியம் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதேநேரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். ஜனாதிபதியினுடைய முக்கியமான ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. வீதி அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இது தொடர்பான தகவல்கள் இன்றைய தினம் அனைத்து நாளிடுகளிலும் வெளியாகி இருக்கின்றன. தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தி இருக்கிறோம். பிரதானமாக தற்போது நிறுத்தப்பட்டு 2022 ஆண்டுக்கு பிறகு நிறுத்தப்பட்டிருக்கின்ற வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வேண்டும் என்பதை ஜனாதிபதி கருத்தாகும். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். ஜனாதிபதி வீதி அபிவிருத்தி திட்டங்களை எவ்வாறு விரைப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் வெளிப்படுத்தியிருக்கிறது குறித்த அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இடைநிறுத்தப்பட்ட வீதி அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தையும் மீள ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருக்கிறார். பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக 2022 ஆண்டில் நிறுத்தப்பட்ட அனைத்து வீதி அபிவிருத்தி திட்டங்களையும் மீள ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி முகமது சானாய்க்கு நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார். அனைத்து வீதி அபிவிருத்தி பணிகளையும் உரிய காலத்தில் நிறைவு செய்து பொதுமக்களுக்கு சேத்திரனான போக்குவரத்து கட்டமைப்பை வழங்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்காக 2026 ஆண்டு வரவு செலவுத் திட்டத்திலும் தித்வானர்த்த நிலைமையின் கீழ் ஒதுக்கப்பட்ட 402 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழும் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டமிடல்கள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. மத்திய அதிவேக பாதையின் 4 கட்டத்தின் கீழ் முன்மொழியப்பட்டுள்ள குருணாகல், கலேவல மற்றும் ருவன்புர அதிவேக பாதையின் திட்டமிடல்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதோடு மத்திய அதிவேக பாதையின் கடவத்தை மீறிகமை வரையிலான பகுதி மற்றும் துறைமுக நுழைவுச்சாலையின் நிர்மாணப் பணிகள், மத்திய அதிவேக பாதையின் 3 கட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பொத்துகர கலகேந்திர வரையிலான பகுதி உள்ளிட்ட அதிவேக பாதை நிர்மாண திட்டங்களின் தற்போதைய நிலை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் இங்கு விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டது. அதிவேக பாதை கட்டமைப்பின் நுழைவு மற்றும் இடைமாறல் தொடர்புகள் குறித்து எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்தும், குருணாகல், கலேவல வீதி நிர்மாணத்தின் போது நட்டுகீடு வழங்கும் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. பேஸ்லைன் வீதியை கிரளப்பனை சந்தையிலிருந்து கொழும்போ ஹொரணை வரை நீடிக்கும் திட்டம் மற்றும் பதுளை செங்கலடி வீதியின் அம்பாறை உகனை வரையிலான பகுதியின் அபிவிருத்தி பணிகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை பராமரிக்கும் வேலை திட்டம் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் வீதிகள் 10 ஒருமுறை புனரமைக்க வேண்டும் எனினும் பல வீதிகள் 15 மேலாக புனரமைக்கப்படாத காரணத்தினால் அவற்றை புனர்நிர்மாணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சின் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அவ்வாறு கடந்த 15 எவ்விதமான புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படாத 130 வீதிகள் அதாவது ஏ மற்றும் பி உள்ளன என்றும் இதன்போது தெரிய வந்திருக்கிறது. நெடுஞ்சாலைகள் அமைச்சின் கீழ் செயல்படுத்தப்படும் பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள் நிர்மாண திட்டங்களின் போது தற்போதைய முன்னேற்றம் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. அதேவேளை தித்வா நடத்த நிலையை கருத்தில் கொண்டு பதுளை விபிலை வீதியில் ஏற்பட்டுள்ள நிலையமே முகாமைத்துவம் செய்து அந்த வீதியின் அபிவிருத்தி பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்வது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் செயல்படுத்தப்படும் போக்குவரத்து தொடர்புகள் மற்றும் சொத்து முகாமைத்துவ திட்டம், வீதிகள் மற்றும் நகரப்பகுதியில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் தற்போதுள்ள தரவு கட்டமைப்பை நவீனமயப்படுத்துவதற்கும் செயற்படுத்தப்படும் திட்டம் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இத்திட்டம் போலீஸ் வீதி பாதுகாப்பு பிரிவுகள் மற்றும் வீதி முகாமைத்துவ பிரிவுகள் ஒன்றிணைந்த ஸ்மார்ட் வீதி சமிஞ்சை மற்றும் கேமரா தொகுதி ஆகிய எதிர்வரும் சில ஆண்டுகளில் மேம்படுத்தப்பட உள்ளதோடு வீதி நெரிசலை கட்டுப்படுத்துவதும் ஒழுக்க நெறிமிக்க வீதி பண்பாட்டை உருவாக்குவதுமே இதன் நோக்கங்களாகும். தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் கிராமிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மாவட்ட ஒருங்கிணைப்புகள் கூட்டங்களில் முன்வைக்கப்படும் பொதுமக்கள் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து அந்த அபிவிருத்தி பணிகளை செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். மேலும் கிராமிய வீதி அபிவிருத்திகள் தொடர்பில் மாவட்ட குழு கூட்டங்களில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் செயல்படுத்தப்பட்டதன் முன்னேற்றத்தையும் ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்தார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வீதி அபிவிருத்தி திட்டங்களை மாவட்ட மட்டத்தில் முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவதன் முக்கியத்துவம் மற்றும் சிறிய வீதிகளை அபிவிருத்தி செய்யும் பொறுப்பினை கட்டங்கட்டமாக மாவட்ட செயலாளர்களிடம் கையளிப்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர், தொழிலமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன உள்ளிட்ட முக்கியமானவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே வீதி அபிவிருத்தினை எவ்வாறு துரிதப்படுத்துவது என்பது தொடர்பில் இவ்வாறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனிடம் மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இன்றைய தினம் அருணபத்திரிகை தொடர்பான செய்தி தரப்படுகிறது. மேம் வசரேதி யலி புலி அனுபாத்த நங்வண்ணே நெஹ மகபெங்கு அதிபதி என்பதாக அருணபத்திரிகை இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். வட்டி வீதங்களை இந்த ஆண்டில் மேலும் அதிகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவிக்கிறார். கடந்த மே மாதத்தில் மேற்கொண்ட எதிர்பாராத வட்டி வீத அதிகரிப்புக்கு பின்னர் இந்த ஆண்டில் மேலும் வட்டி வீதங்களை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது அவருடைய கருத்து. மே மாத வட்டி அதிகரிப்பின் முழுமையான தாக்கம் பொருளாதாரத்தில் வெளிப்பட்ட 12 முதல் 18 மாதங்கள் வரை ஆகும் என்றும், அடுத்த ஆண்டின் முதல் அரைப்பகுதியில் பணவீக்கம் மத்திய வங்கியின் 5% இலக்குக்கு மீண்டும் திரும்பும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். வெளிநாட்டு செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே மத்திய வங்கியின் ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். பணவீக்கம் தற்போதைய மட்டங்களிலேயே உச்சத்தை எட்டி அடுத்த ஆண்டில் 5% இலக்கை நோக்கி மீண்டும் குறைவடையும். மத்தியகிழக்கு யுத்த சூழ்நிலையில் தூண்டப்பட்ட பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக 3 மேலான காலத்தில் முதல் அதிகரிப்பாக கடந்த மே மாதத்தில் 100 அடிப்படை புள்ளிகள் வட்டி அதிகரிப்பை கொண்டு வந்து மத்திய வங்கி சந்தைகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதையும்
இந்த நடவடிக்கை சர்வதேச நாணயத்தின் ஆதரவுடன் இடம்பெறும் முயற்சியில் அதன் அறிவுறுத்தலில் தெரிவு செய்யப்பட்ட ஆபத்தான வழிமுறையாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் தெரிவித்தார்கள். பணவீக்கம் 7% உயரும் என மத்திய வங்கி எதிர்பார்த்ததால் மே மாத வட்டி உயர்வு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கப்பட்டது. எனினும் தற்போதைய பணவீக்கம் எதிர்பார்க்கப்பட்ட பாதையிலே உள்ளது. எனினும் நாம் எதிர்பார்த்ததிலிருந்து ஏதேனும் விலகல்கள் இருக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். எதிர்காலத்தில் நிதியில் கொள்கையை இறுக்குவது அல்லது தளர்த்துவது பற்றிய எந்த ஒரு முடிவும் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டதை விட வேறுபட்ட பாதை உருவாகிறதா என்பதையும் அடிப்படையிலே அமையும். இதுவரை அப்படி எதையும் நாம் காணவில்லை. அதிகரித்து வரும் எரிசக்தி விலைகள் காரணமாக நாட்டின் முக்கிய பணவீக்க சுட்டன் ஜூலை மாதத்தில் 7.3% பதிவாகியதோடு இது கடந்த 3 ஆண்டுகளில் பதிவான மிகப்பெரிய அதிகரிப்பாகும். நவம்பர் மாதத்தில் பணவீக்க வீதம் 8% உயரும் என சில ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மே மாத வட்டி அதிகரிப்பின் முழுமையான தாக்கம் பொருளாதாரத்தில் வெளிப்பட்ட 12 முதல் 18 மாதங்கள் வரை ஆகும். அடுத்த ஆண்டின் முதல் அரைப்பகுதியில் பணவீக்கம் மத்திய வங்கியின் 5% இலக்குக்கு மீண்டும் திரும்ப வாய்ப்புள்ளதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இதுநேரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. உலக யானைகள் தினம் நேற்று 199 யானைகள் இவ்வாண்டில் பலி என்பதாக இந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 199 யானைகள் இறந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு ஒன்றியம் தெரிவித்துள்ளது. உலக யானைகள் தினம் அனுசரிக்கப்பட்ட போதிலும் நாட்டில் தற்போது யானைகளின் எண்ணிக்கை குறைந்த மட்டத்திலேயே காணப்படுவதாகவும் சுற்றாடலாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்ட உலக யானைகள் தினத்தையொட்டி சுற்றாடல் அமைச்சர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படும் தகவல்களை பார்க்கும்போது சூழல் தொகுதியின் தனித்துவமான அடையாளமாகவும் அதே நேரத்தில் யானைகளின் இருப்பிடத்தினுடைய முக்கியத்துவம் குறித்தும் இதில் பல விடயங்கள் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதில் பிரதானமாக பல்லுயிர் பெருக்கத்தின் தீர்மானமிக்க சக்தியாகவும் யானைகள் விளங்குகின்றன. இதனால் யானைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு தொடர்பில் இந்த சந்தர்ப்பத்தில் உலகத்தின் கவனம் திரும்பியிருக்கிறது. பல வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற முறையற்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் காரணமாக யானைகளின் நடமாட்ட பாதைகள் மற்றும் யானை வழித்தடங்கள் தடைபட்டிருக்கின்றன. யானைகளுக்கு பாதகமான சுற்றுச்சூழல் தாக்கங்களும் ஏற்பட்டுள்ளன. உலக யானைகள் தினம் அனுசரிக்கப்பட்ட போதிலும் நாட்டில் தற்போது யானைகளின் எண்ணிக்கை குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த வருடத்தில் மாத்திரம் இதுவரை நாட்டில் 199 யானைகளின் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு ஒன்றியம் தெரிவிக்கிறது. இவற்றில் பெரும்பாலான மரணங்கள் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பற்ற மின்சார கம்பிகளில் சிக்குதல் மற்றும் பாதுகாப்பற்ற விவசாய கிணறுகளில் விழுதல் ஆகியவற்றினாலும் யானைகள் உயிரிழக்கின்றன. இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் அமைச்சு வெளிப்படுத்தியிருக்கிற அறிக்கையாக அமையப்படுகிறது. இதுநேரம் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பதான ஒரு செய்தியினை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை மையப்படுத்தி இந்த செய்தி தரப்படுகிறது. மிக நீண்ட காலமாக மீனவர்களுடைய கோரிக்கை இந்த பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நிலையிலேயே அக்டோபரில் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற இருப்பதாக அமைச்சர் கூறுகிறார். இலங்கை இந்திய மீனவர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க நாம் தயாராக உள்ளோம். செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தின் ஆரம்ப பகுதியிலும் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளன என கடற்றொழில் நீரல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறுகிறார். கிளிநொச்சி மாவட்ட மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கேட்டறிந்தே அவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்கும் நோக்கில் கிளிநொச்சி மாவட்ட கடற்கரை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முன்தினம் முற்பகல் மாவட்ட செயலர் கிட்போர்கூடத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் ஆரம்பத்தில் முன்னைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள மீனவ சங்கங்களின் சமாசங்களினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டதோடு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டிய விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதையும் கிளிநொச்சி மாவட்டத்தின் கடற்கொழித்துறையை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி நடவடிக்கைகள் மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் வாழ்வாதார சவால்கள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் தொடர்பிலும் விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாணம் மன்னார் மற்றும் இந்திய இழுவைப்படைகளின் சட்டவிரோத அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதால் தமது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக மீனவ சங்க பிரதிகள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தடை செய்யப்பட்ட மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இலங்கை இந்திய மீனவர்களின் நெடுகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பம் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் இந்திய தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்க நாம் தயாராக உள்ளும். செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தின் ஆரம்ப பகுதியில் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளன என்றும் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதேநேரம் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த கடற்படையின் ஆதரவு வேண்டும் என்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் ஒரு கோரிக்கையினை விடுத்திருக்கிறார். இந்திய மீனவர்களின் தொடர்ச்சியான அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி முறைகளால் வடக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிற நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த கடற்படையினரின் நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாமன்னா வேதுநாயகன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதிதாக பொறுப்பேற்ற வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் எம் டி கே விஜயவர்தனவை நேற்று ஆளுநரை
மரியாதை நிமித்தம் சந்தித்த போது இந்த கருத்துக்கள் இவ்வாறு பரிமாற்றிக் கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதான தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன மற்றொரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்த போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறதே. புதிய சீன தூதுவர் நாட்டுக்கு வருகை என்பதான செய்தியை தமிழன் பத்திரிகை தருகிறதே. இலங்கைக்கான புதிய சீன தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள வெய் ஹுவாசியாங் அப்பதவியை பொறுப்பேற்பதற்காக நேற்று முன்தினம் நாட்டை வந்திருந்திருக்கிறார். அதுக்கமி இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையின் செழுமையான வரலாறு, இயற்கை அழகு மற்றும் மக்களின் விருந்தோம்பல் பண்பு பாராட்டத்தக்கது. சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் பல நூற்றாண்டுகளாக கடல்சார் மற்றும் கலாச்சார மாற்றங்களின் மூலம் வளர்ந்துள்ளது. ரப்பர் அரிசி ஒப்பந்தம் மற்றும் ராஜேந்திர உறவுகள் ஏற்பட்டதன் பின்னர் இருதரப்பு உறவுகள் சிறந்த நிலைக்கு சென்றிருக்கின்றன, வலுப்பெற்றிருக்கின்றன. பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சியின் கீழ் சீனா இலங்கை ஒத்துழைப்பு பல்வேறு துறைகளுக்கு விரிவடைந்து இரு நாடுகளின் மக்களுக்கும் கணிசமான நன்மைகளை வழங்கியுள்ளது. 2025 ஆண்டு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங், இலங்கை ஜனாதிபதி சாணக்கிய மற்றும் பிரதமர் ஹனடி அமரசூரி ஆகியோர் சீனாவுக்கு மேற்கொண்ட தனித்தனியான பயணங்களின் போது சந்தித்தேன். அந்த உயர்மட்ட சந்திப்புகள் இருதரப்பு உறவுகளுக்கு புதிய மூலோபாயத்தை செய்ய வழங்கியுள்ளது. இலங்கை சீனாவின் அண்டை நாடுகளுக்கான ராஜேந்திர கொள்கையின் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சிகளுக்கும் ஆதரவளிக்கும் வகையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த சீனா தயாராக இருக்கிறது என்பது அவருடைய கருத்து. இதனர் மற்றொரு செய்தி, இந்தியா இலங்கை உறவு மேலும் வலுப்பெறும், டில்வின் சந்தோஷ் சந்திப்பில் உறுதி என்பதான செய்தி. சந்தோஷ் ஜாவையும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலர் டில்வின் சில்வா சந்தித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த சந்திப்பு குறித்து இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்தியா இலங்கை இடையிலான அண்மைய தொடர்புகள் மற்றும் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ள இருதரப்பு உறவுகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து இந்திய உயரஸ்தானிகர் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனிடத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளரும் இது தொடர்பில் தன்னுடைய கருத்தினையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே இலங்கைக்கான இந்திய ஒரு சனக சந்தோஜா மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் டெல்வி சில்வாவுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று பெலவத்தியில் உள்ள ஜேவிபி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால ராஜேந்திர மற்றும் கலாச்சார தொடர்புகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. அதேபோன்று இந்தியாவின் தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பில், இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்டுள்ள நேர்மறையான மாற்றங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன. அதேபோன்று தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரை பயிற்றுவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் ஒத்துழைப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பில் இந்திய உரிசானிகள் அலுவலகத்தின் அரசியல் பிரிவின் முதன்மை செயலாளர் அம்பாபு செல்லப்பா மற்றும் ஜேபியின் வெளிநாட்டு பிரிவின் பிரதிநிதி கல்பனா மதுபாஷினி ஆகியோரும் இவ்வாறு கலந்து கொண்டிருக்கிறார்கள். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவெளிக்கு செல்கிறோம்.

0: சுயாதீன செய்தி பொருள் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். முத்ராஜ் விலையில் 40,000 கனமீட்டர் கொள்ளளவில் எண்ணெய் குதங்கள் என்பதான செய்தி தரப்படுகிறது. தினகரன் பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. முத்ராஜ் வில முனையத்தில் புதிய எரிபொருள் சேமிப்பு தொட்டிகளை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபன மொத்த சேமிப்பு முனை நிறுவனத்தின் நிதியை பயன்படுத்தி 15,000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட இரண்டு தொட்டிகளும் 10,000 கனமீட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு தொட்டியும் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்துக்கு 2025 ஜூன் 2 தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் திட்டத்தை நடைமுறைப்படுத்த போது சுற்றாடல், சட்டரீதியான விடயங்கள் உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் சம்பந்தமாக குறித்த தரப்பினருடன் கலந்துரையாடி தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி புதுத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பரிந்துரைகள் மற்றும் நிபந்தனைகள் கொள்முதல் ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும், வனவிலங்கு மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாகவே இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் வலிசக்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சர்கள் அமைச்சரவைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதன்படி ஒப்பந்தத்தின் பெறுமதி சேர்க்கப்பட்ட வருகின்ற 3.04 மில்லியன் அமெரிக்க டாலர் மற்றும் 2,796.14 மில்லியன் இலங்கை ரூபாய் என இதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் முத்ராஜ் வில முனையத்தின் எரிபொருள் சேமிப்பு திறனை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அரசாங்கத்தினுடைய அபிவிருத்தி திட்டங்களின் மற்றும் ஒரு செய்தியாக இது அமையப்பெறுகிறது. இதனிடம் மற்றும் ஒரு பிரதானமான செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தீர்வென்றில் பணி புறக்கணிப்பு என்பதான செய்தியை, உரிய காலத்திற்குள் தீர்வென்றில் தொழிற்சங்க நடவடிக்கை, ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தியை நாங்கள் தினகரன் பத்திரிகையில் அவதானிக்கலாம். புகையிரத சேவையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு நியாயமான காலப்பகுதிக்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்களுடன் கலந்தாலோசித்து எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிப்போம் என்று இலங்கை புகையிரத நிலைய அதிபர் சங்கம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. புகையிரத நிலைய அதிபர் சங்கம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இது பற்றிய விடயங்கள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரச்சனை குறித்தே பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகளை பெற்றுக் கொள்வதே எமது முதன்மை எதிர்பார்ப்பாகும். அதுக்காக அமைச்சர் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புள்ள அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பங்களை கோரிய போதிலும் இதுவரை போதுமான பதில் கிடைக்கவில்லை என்பது குறித்து எமக்கு பலத்த கவலையை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு நியாயமான காலப்பகுதிக்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்கங்களுடன் கலந்தாலோசித்து எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீர்மானிக்க புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்பதை அறிவிக்க விரும்புகிறோம். எமது நோக்கம் புகையிரத சேவையை சீர்குலைப்பதல்ல, மாறாக நிலவும் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து பொதுமக்களுக்கு நம்பகமான மற்றும் திறமையான புகையிரத முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான நிர்வாக மற்றும் சேவை தீர்மானங்களை விரைவாக பெற்றுக் கொள்வதே ஆகும் என்பதாக இவ்வாறு அதிபர் சங்கம், ரயில் நிலைய புகையிரத அதிபர்கள் சங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பெக்கோ சமன்கே மாவட்ட வெடித்தபா மறை என்பதான செய்தியை அருண பத்திரிகை தருகிறது. அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோசமின் தாயார் நேற்று புதன்கிழமை மாலை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருக்கிறார். இப்போது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பாதல் உலக்குழு உறுப்பினர்களுடைய உறவினர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த செய்திகளில் எடுத்துக் காட்டுகிறேன். ஏற்கனவே கஞ்சிப்பான இம்ரானுடைய உறவினர் கொல்லப்பட்டார். இப்போது பெக்கோசமனின் தாயாரே கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே மித்தனிய உல்ஹிட்டியாவா பகுதியில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் படுகாயமடைந்தவர் உடனடியாக வைத்து செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார். கேல்பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் பெக்கோ சமன் என்ற நெதுன்குட நிர்மல பிரசன்ன என்பவரும் அக்குழுவில் இருந்தவை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தங்காலை குடவெல்ல பகுதியில் உள்ள வீடுகளின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை மோட்டார் சைக்கிள் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். 9 மில்லிட்டர் ரக துப்பாக்கியினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதோடு இதனால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மீன்பிடி படகு உரிமையாளர் ஒருவின் வீட்டின் மீது இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இது யாழ் மாவட்டத்தில் காணப்படுகிற பிரச்சினை குறித்தான செய்தி. தற்கொலை செய்வோரால் யாழ் மாவட்டத்தில் புதிய பிரச்சினை, 3 மாதத்தில் 80 உயிரிழப்புகள் என்பதான தகவலை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. யாழ் மாவட்டத்தில் அண்மைய காலமாக தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் கவலைக்கிடமாக அதிகரித்து வருகிற நிலையில் அவற்றை தடுப்பதற்கான துரித நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிப்பதுடன் அதற்கான ஒருங்கிணைந்த கட்டமைப்புகளை மீள செயற்பாட்டு நிலைக்கு கொண்டுவருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதான கருத்துக்களும் இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது. எனவே ஏன் இவ்வாறு இடம்பெறுகிறது என்பது தொடர்பிலும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் இது குறித்து கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். சில உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார். யாழ் சுண்டுக்குழியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விசேட உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே வடக்கு மாகாண ஆளுநர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் எஸ் சத்தியசீலன், யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகவியல் துறை தலைவர், வடக்கு மாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களில் தவறான முடிவெடுத்து 80 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளமை தொடர்பில் ஆழ்ந்த கவலை வெளியிடப்பட்டது. தேசிய மட்டத்தில் 1 லட்சம் பேருக்கு 15 பேர் என்ற விகிதத்துடன் ஒப்படுகையில் யாழ் மாவட்டத்தில் 1 லட்சம் பேருக்கு சுமார் 30 பேர் என்ற அளவில் இவ்வாறான உயிரிழப்புகள் பதிவாகி வருவதாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் இந்த போக்கு அதிகரித்து வருவதும் கவலைக்குரிய விடயம். மதுப்பாவனைக்கு அடிமையாதல், குடும்ப வன்முறை, குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலான தொடர்பாடல் குறைவு, பெற்றோர் பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களிடையிலான நெருக்கம் குறைவிடுதல், தனிமை, சமூக மற்றும் உளவியல் அழுத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் இந்த நிலைக்கு செல்வாக்கு செலுத்தி வருவதாக மருத்துவ நிபுணர்கள் இந்த கலந்துரையாடலில் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு சுகாதாரத்துறையின் முயற்சிகள் மட்டும் போதுமானதல்ல, சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பங்களிப்பும் அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டது. ஆபத்தான மனநிலையிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கான தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் ஆலோசனை சேவைகளில் காணப்படும் குறைபாடுகள், பாலநிலை வன்முறைகள் பாதிக்கப்படுவர்களுக்கான பல்துறை ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள், போதுமான அளவில் இடம்பெறாமை உள்ளிட்ட விடயங்களும் கலந்துரையாடலில் அடையாளம் காணப்பட்டன. அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறும் பதிவாகியுள்ள உயிரிழப்புகள் தொடர்பில் விரிவான ஆய்வு மேற்கொண்டு காரணிகளை விஞ்ஞான ரீதியாக பகுப்பாய்வு செய்து தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் அதிகாரிகளுக்கே இவ்வாறு பணிப்புரை வழங்கியிருக்கிறார் என்பதான செய்தி தரப்படுகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம். செம்மணியில் நேற்றும் 5 எலும்புக்கூடுகள் என்பதான தகவல் தரப்படுகிறது. செம்மணி மனித புதைக்குழியில் புதிதாக 5 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 6 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அழிந்து எடுக்கப்பட்டது என சட்டத்தரணி அனிதா ஞானராஜா தெரிவித்திருக்கிறார். செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 50ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்ற நிலையிலேயே சட்டத்தரணியினால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஊடகங்களுக்கு அவர் கருத்து வெளியிடும் போது இது பற்றி குறிப்பிடுகிறார். யாழ்ப்பாணம் நீதிவான் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்ற அமர்வு அகழ்வு பணிகளில் தொல்லியல் பேராசிரியர் ராஜசோமதேவா தலைமையிலான குழுவினர் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுவரை மொத்தமாக 544 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட 530 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தி. இதேநேரம் இன்னொரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. புதிய புதைக்குழியை எங்கிருந்து தோண்டுவது இன்று தீர்மானிக்கப்படும் என்பதாக இந்த செய்தியை காண்கிறோம். செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் சில இலமாற்றான குழிகளை தோண்டுவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கை நேற்று எடுக்கப்பட்டதுடன் எப்பகுதியில் அதனை தோண்டுவது என்ற முடிவு இன்றைய தினம் எடுக்கப்பட உள்ளது. எனவே செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 50ஆம் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்ற பின் ஊடகங்கள் கருத்து தெரிவிப்பதே சட்டத்தரணி அனிதா ஞானராஜா இவ்வாறு இது பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனிட மற்றொரு செய்தி, கன்னியா வெண்ணூற்று சிவனின் நித்திய பூசைகள் தடுத்து நிறுத்தம், ஆடி அமாவாசை திருத்தத்திற்கு சென்றோர் விரட்டி அடிப்பு என்பதான தகவலும் வெளியாகிறது. திருகோணமலை கன்னியா வெண்ணூற்று சிவன் கோவிலில் நித்திய பூசைகள் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ள அதே நேரம் நேற்று புதன்கிழமை தொழில் திணைக்களத்தின் கடும் கெடுபடியால் பலத்த சிரமங்களுக்கு மத்தியிலேயே மக்கள் தமது ஆடி அமாவாசை பித்திரு கடன்களை நிறைவேற்றியிருந்தார்கள் என்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடம் 2 முக்கியமான புகைப்படங்களை நாங்கள் இன்றைய தினம் அவதானிக்கலாம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படம், திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலய ஆடி அமாவாசை திருத்தோற்சவம் என்பதான செய்தியை பிரதான புகைப்படமாக இன்றைய தினம் இவ்வாறு தினகரன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் இது திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலய ஆடி அமாவாசை திருத்தோற்சத்தோடு சேர்த்து மட்டக்கிழப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலய ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் குறித்தான தகவலை தமிழன் பத்திரிகை புகைப்படமாக தந்திருக்கிறது. மக்கள் கூடியிருந்து தங்களுடைய வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு அமிர்தகளில் ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் சிகர நிகழ்வான ஆடி அமாவாசை திருத்தோற்சவம் நேற்று மதியம் 12 மணிக்கு ஆலய தீர்த்தக்கணியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்பதுமே இந்த தகவலாக அமையப்பெறுகிறது. இத்தோடு நாம் சுயாதீன செய்தி பார்வையை நிறுத்தி செல்கிறோம். மற்றொரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம், வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை,
2: வசந்தம் FM 102.6.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சன அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நேர்களை பொது முதல் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். உற்சாகமான இந்த நாளை இன்னும் உற்சாகமா மாற்ற நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையிலேயே எலும்பி பரபரப்பா ரெடி ஆகிறது மட்டும் இல்லாம காலை உணவையும் எடுக்க மறந்துடாதீங்க. இல்ல காலையில ஏதாவது உணவாக எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிற விடயத்தை ஞாபகப்படுத்துது. இன்றைய நாள் உங்களுக்காக நிறைய தகவல்கள் எல்லாம் வைத்திருக்கிறோம், செய்திகள் எல்லாம் இருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி, நேற்று தினம் சீலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்று தினம் சீர்க்கப்பட்ட 2427வது கப்ருகுலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 28 வெற்றி இலக்கங்களாக 3, 36, 37, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 28 வெற்றி இலக்கங்களாக 3, 36, 37, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 200,000 ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,59,61,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட 1081வது சசரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 3, 10, 47 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 10, 47 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 200,000 ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 37,39,440 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட 5,412வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 16, 22, 46, 75 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 16, 22, 46, 75 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 3, 4, 0, 1, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 4, 0, 1, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,000 ரூபாய் பரிசு 1, 2,000 ரூபாய் பரிசில்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,03,61,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,36,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட 459வது ஜய சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 8, 0, 8, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 8, 0, 8, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசில்கள் 28 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 65,71,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்க்கப்பட்ட 985வது சுப்பிரிதன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட 985வது சுப்பிரதன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 7, 2, 8, 0, 8, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 7, 2, 8, 0, 8, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 39,39,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,65,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட 3,077வது அதக்கோட்டிப்பதிலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 12, 48, 58, 68 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 12, 48, 58, 68 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 89,21,600 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,57,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட 3,251வது சூப்பர்பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்களாக 43, 50, 56, 67 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்களாக 43, 50, 56, 67 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் இட்லிபின் விசேட இலக்கங்களாக 5, 8, 0, 4, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 8, 0, 4, 1 தெறிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 63,66,880 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,68,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட 4,963வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மேஷம் வெற்றி இலக்கங்களாக 4, 18, 27, 60 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மேஷம் வெற்றி இலக்கங்களாக 4, 18, 27, 60 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசுகள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,79,92,720 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 60 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான

வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக நேற்றைய தினம் சீர்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய நாளில் சீர்கப்பட்ட 393வது சுபதவசாக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்களாக 26, 59, 60 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்களாக 26, 59, 60 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் விசேட இலக்கங்களாக 2, 6, 4, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 81,51,940 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசத்தலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 4,519வது கோவிசத்தலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 17, 29, 44, 68 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 17, 29, 44, 68 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 86,39,720 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,74,96,902 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மகாஜன சம்பத, நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 6,277வது மகாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 7, 1, 0, 3, 9, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 7, 1, 0, 3, 9, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசில்கள் 2, 1,00,000 ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,42,55,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,56,44,256 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,307வது தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 6, 9, 24, 48 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 6, 9, 24, 48 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 59,99,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,49,79,437 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,625வது மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் சூப்பர் இலக்கம் 14 வெற்றி இலக்கங்களாக 36, 60, 62, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் சூப்பர் இலக்கம் 14 வெற்றி இலக்கங்களாக 36, 60, 62, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 83,28,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 30,41,248,214 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,586வது ஹந்தானலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி கும்பம் வெற்றி இலக்கங்களாக 7, 21, 25, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கும்பம் வெற்றி இலக்கங்களாக 7, 21, 25, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு 1, 25,000 ரூபாய் பரிசில்கள் 18 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 91,57,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 35,76,318 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 852வது அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 852வது அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 0, 3, 9, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 0, 3, 9, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 2, 50,000 ரூபாய் பரிசில்கள் 53 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 48,10,560 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேரில் சீட்டிலக்கப்பட்ட ஜெயலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 545வது ஜெயலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்களாக
மூன்று நான்கு ஒன்று ஏழு தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வெற்றி இலக்கங்களாக மூன்று நான்கு ஒன்று ஏழு தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசல்கள் 37 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,41,720 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: ஜீவிதம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:35 முதல் 9:05 வரை, ராகுகாலம் பிற்பகல் 1:35 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6:05 மணியிலிருந்து 7

0: சிம்மம் யோகம் கண்ணி சுகம் துலாம் மேன்மை விருட்சிகம் ஆக்கம் தனுசு தாமதம் மகரம் தடை கும்பம் லாபம் மீனம் கீர்த்தி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் போட்டி ரிஷபம் நிம்மதி மிதுனம் கவலை கடகம் பக்தி சிம்மம் யோகம் கண்ணி சுகம் துலாம் மேன்மை விருட்சிகம் ஆக்கம் தனுசு தாமதம் மகரம் தடை கும்பம் லாபம் மீனம் கீர்த்தி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன். பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். வசந்தம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

வணக்கம் வசனத்தோடு இணைந்திருக்கிறோம். பீமா படத்துல இருந்து ஒரு பாடல். இந்த பாடல சின்ன வயசுல இருந்து கேட்கும் போது சரிங்க, அந்த ஆட்டிடியூட் இருக்குள்ளயா விக்ரமோட அந்த பாட்டுல கேட்கும் போதே வேற லெவல் மெர்சலா இருக்கும். வணக்கம் வசனத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாள்ல வந்து வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு வாட்டி பாத்திரலாம். வானிலை பத்தி பார்க்கும்போது இன்னைக்கு மேல் சபரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்கள் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்லாம் காலையில் ஆஃபீஸ் வரும்போது ஏரியா கொஞ்சம் மழை பேஞ்சு ஓஞ்சி தான் இருந்துச்சு. இருந்தாலும் வெளியில் வேலைக்கு கிளம்புறவங்களாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க, குடையெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஓ, நாமெலாம் ரொம்ப ஸ்டைலிஷான பீப்புள், வைவிய அப்படின்னு சொல்லி குடையெல்லாம் கொண்டு போக போனீங்க. ஆஃபீஸ் போகும்போது நல்லா குளிச்சு தான் போக வேண்டி வரும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிக்க வேணாமே, அதனால கவனமாக போங்க அப்படிங்கிறோடைய இது ஞாபகப்படுத்துரு. இப்போது இந்த இளம் தலைமுறையிலோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இளைஞர்கள் மத்தியில் குடல் சார்ந்த நோய்கள் அதிகரித்து வருவதாக இறப்பை குடல் மற்றும் கல்லீரல் வைத்திய நிபுணர் சுப்புன் குலத்துங்க வந்து தெரிவிச்சிருக்காரு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இருக்க சந்ததியினர் வந்து அதிகமாக இந்த செயற்கை உணவுகளை அதிகமாக உட்கொள்றதில் ஆர்வம் காட்டுறாங்களாம். ஸோ சுகாதார மேம்பாடு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் இது சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமது குடலுக்கு மூளுக்கும் இடையே வந்து ஒரு சிக்கலான தொடர்பு உள்ளது. நாம் அதை வந்து குடல் மூளை அச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அதாவது நாம் அதிக மன அழுத்தத்தில் இருந்தாலோ அல்லது பதற்றத்தில் இருந்தாலோ இது தானாகவே தனது குடலில் உணரப்படும் அப்படிங்கிறார். இந்த சிக்கலான செயல்முறை மற்றும் நாம் உட்கொள்ளும் உணவு பிரச்சனைகள் ஆகியவற்றை சேர்ந்து IBS அப்படிங்கிற வந்து, அதாவது இரிட்டபிள் பால் சின்ரம் அப்படிங்கிற ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய குடல் நோய் அறிகுறி வந்து வருவோம். இதனால் நாளுக்கு நாள் நம்ம வந்து நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், காய்கறி பழங்கள் கீரை வகைகள் மற்றும் தானியங்கள் போன்றவற்றை நாம் வந்து உணவுலேருந்து இப்போ தவிர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இலகுவாக கிடைக்கிறதா ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்றதுனால இப்போ அதிகமாக இந்த IBS நிலைமை வந்து அதிகரித்து வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைய காலகட்டங்களில் ஏன் அதிகமாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மேலே மக்கள் ஆர்வம் கொண்டிருக்கிறாங்க? வீட்டில் இரவுகளில் சமைக்கிறதோ இல்லை வீட்டில் உணவுகளோ இல்லை பாரம்பரியமாக நம்ம பின்பற்றி வந்த உணவு முறைகளோ இப்போ அற்றுப்போய் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஏன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம லைஃப்கில் வந்துருச்சு அப்படிங்கிறதா இந்த இதை நம்ம கேட்க போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், டக்கு நாலு பேர் மேற்கொள்ளுங்க 0312 775 0031 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசனத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ்பட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிற தேவை இருக்கும். காரணம், அலைந்து தெரிந்தெல்லாம் வாங்க முடியாதுங்க. போனோம்னா நமக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிட்டு வந்துடணும். அப்படின்னா நீங்க எங்க போகணும்? ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகலவிதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் உங்களுக்கு வர்றது சகஜம் இந்த வானிலை காரணமாக. அப்படி இருக்கும்போது தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போகணும்னு என்ன பண்ணணும்? மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். நீங்களும் உங்க வேலைகளை விரைந்து செய்யலாம். இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க. இந்த காலகட்டங்களில் அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்களின் பயன்பாடு வந்து இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு. அதுவும் அதுக்கான அடிமைத்தனம் இல்லை, இதைக்கு வந்து அடிக்ட் ஆகிற ஒரு முறை வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு. இது வந்து தனி நபராலேயோ தனியாக ஒரு அரசாங்கத்திலேயோ இதை வந்து முற்றாக ஒழிக்க முடியாது. இதுக்கு முழு நாடுமே ஒன்றாக இணையணும். அதனால தான் முழு நாடும் ஒன்றாக அப்படிங்கிற ஒரு செயற்திட்டத்தை வந்து அரசாங்கம் முன்னெடுக்கிறாங்க. இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறத வந்து ஒழிக்கிறதுக்காக அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டெடுக்கிறதும், இந்த மாதிரியான போதைப் பொருள் பாவனையிலிருந்து அவங்களை அகன்று செல்ல வைக்கிறதுக்குமான முயற்சியில நாம் அனைவரும் ஈடுபடுவோம் அப்படிங்கிற விதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்துறேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.

பச்சலையில் முதல்வர் முதல்வர்கள் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நேயர்களின் தெரிவு, நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.

0: வணக்கம் வசந்த, வாழ்வின் நிதர்சனம்.
1: வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இன்று நாள்ல ஒரு முக்கியமான விடயம் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் வந்து நாம சர்வதேச யானைகள் தினத்தை வந்து கொண்டாடி இருந்தோம். அதை பற்றி நிறைய விடயங்கள் நாம வந்து பகிர்ந்திருந்தோம் நிகழ்ச்சியிலையும். அப்படி இருக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில் யானைகளின் உயிரிழப்புகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக, அவற்றை பாதுகாப்பதற்கான உரிய வேலை திட்டங்கள் எதுவும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி வன ஜீவராசிகள் பாதுகாப்பு அமைப்பின் செயலாளரும் வந்து அதுக்காக சொல்லியிருக்காரு. நயன ரன்வெல்ல அப்படிங்கிறவர் தான் அவரோட பேரு. கிட்டத்தட்ட குறிப்பாக ஒரு வருடத்தில மட்டும் சுமார் 450 யானைகள் வந்து உயிரிழப்பதாக வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் காடுகளில் பதிவாகப்படாத யானைகள் கிட்டத்தட்ட 150 மேல வந்து உயிரிழக்கிறதா சொல்லியிருக்காரு. இது 1990 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 22 யானைகள் மட்டும்தான் இந்த மாதிரியான உயிரிழப்பு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கதாகவும், ஆனா இந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக ஒரு யானை தனது வாழ்நாளில் வந்து 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து வருவாயாக இலங்கைக்கு வந்து ஈட்டு தருதாம். இப்படி யானைகளோட உயிரிழப்பு தொடர்ந்து நிகழுமானால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எதிர்காலத்துல வந்து இது நம்மளோட சூழலுக்கும் சரி, அதே மாதிரி நம்மளோட சுற்றாடல் துறைக்கும் சரி, மிகப்பெரிய எச்சரிக்கையாக அமையும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நாமல்ல அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க மிக முக்கியமா என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த யானைகளை பாதுகாப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுங்க. அதிலே மிக முக்கியமா இலங்கையில் மிகப்பெரிய தந்தத்தை கொண்ட மகாசேன் அப்படிங்கிற யானையும், பெரிய நெற்றி பகுதியை கொண்ட சாண்ட்ரோ அப்படிங்கிற யானையும், இந்த 2 யானைகளுமே வந்து காணாமல் போயிருக்கிறது ஒரு கவலைக்குரிய விடயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நேற்றைய தினம் நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து இந்த யானைகள் பற்றி நிறைய பேசியிருந்தோம். ஆனால் இன்றைய தினம் வந்து இந்த செய்தியை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கிறது. எப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவையெல்லாவற்றையும் முறை கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ளும்னா எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகலவிதமான பொருட்களையும் ஒரே கூறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இந்த வங்கிகள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து ஏராளமான வங்கிகள் எல்லாம் இருக்கும், ஆனாலும் நமக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு வங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இலங்கை வங்கியை தான் குறிப்பிடணும். காரணம், சிறிய வயதிலிருந்து நம்மளோட இல்லை நமக்கு தெரிந்த நம்ம ஊர்களில் இருக்கும் ஒரு வங்கியாக இந்த இலங்கை வங்கி இருக்கு. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்ட் ஃபைனான்ஸ் யூகே அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அதன் கிளை நிறுவனமாக இலங்கையில் இருக்க பிராண்ட் ஃபைனான்ஸ் லங்கா அப்படிங்கிற நிறுவனம் நடத்தின ஒரு தரவரிசை பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிகமாக மதிப்பு மிக்க இல்லை மாண்புமிக்க நிறுவனங்களில் ஒன்றாக இந்த இலங்கை வங்கி வந்து தெளிவாக இருக்கிறது. மிகப்பெரிய விடயமாக இருக்கு. அதுவும் இந்த பிராண்ட் ஃபைனான்ஸ் யூகே அப்படிங்கிற நிறுவனம் நடத்திய பெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற 500 ரேங்கிங், வேர்ல்டில் இருக்க பெஸ்ட் ரேங்கிங்கில் 500 பேங்குகளில் வந்து அவங்க தெரிவு செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த 2026 ஆண்டில். அதில் மிக முக்கியமாக இலங்கை வங்கி தான் இலங்கையிலிருந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இன்னும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. இலங்கை வங்கி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மனதுக்கு நெருக்கமான ஒரு வங்கியாக இருக்கும். சிறிய வயதில் நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு முதல் அக்கௌண்ட் எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக அது வந்து இலங்கை வங்கியில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இலங்கை வங்கியில் வந்து நாம் வளர்ந்துட்டு இருக்கும்போது இலங்கை வங்கியும் நம்மளோட சேர்ந்தே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த டெக்னாலஜிக்காக மாறிக்கிட்டே இருக்கும்போது இந்த டெக்னிக்கலுக்கு தேவையான மாதிரி அவங்களும் தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நாடளாவிய இதில் ஏடிஎம் வசதிகளாக இருக்கலாம், இல்லை சிஆர்எம் வசதிகளாக இருக்கலாம், இல்லை நாம் வந்து ஆப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக பிஓசி ஃப்ளெக்ஸ் ஆப்பாக இருக்கலாம், இல்லை நம்ம ஏடிஎம் கார்டை ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அவர் ஸ்வைப் பண்ணுறங்கிற பேரில் உடச்சிருவாரோங்கிற பயம்லாம் இருக்கும். ஏன்னா அப்படி தான் போட்டு இழுப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது டப் அண்ட் பேங்கிற முறையாக இருக்கலாம் சொல்லி ஏராளமான இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில் வந்திருக்காங்க. சரி, இலங்கை வங்கி இலங்கையில் மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நாடுகளில் பல இடங்கள்லையும் இருக்குது. இந்தியாவில் இருக்குது, அப்படி இல்லைனா மால்டீவ்ஸில் இருக்குது, இப்படி பல நாடுகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை வங்கியின் கிளைகளை வந்து மக்களுக்கு சேவை வழங்குறதுக்காக அவங்க வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வங்கிக்கு இப்படி ஒரு மாண்பு கிடைச்சது, அப்படி இல்லைன்னா ஒரு மரியாதை கிடைச்சது, நமக்கும் வந்து மிக மிக சந்தோஷமான ஒரு விடயம் அப்படிங்கிறதையும் இந்த காலை பொழுதில் உங்களோட நானும் பகிர்ந்து கொள்கிறேன். சரி, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். இது காலை பொழுது. இந்த காலை பொழுதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது நான் எப்போவுமே சொல்கிறது சாப்பிட்டுட்டு வேலையை செய்யுங்க. காரணம் என்ன, சாப்பிடாமல் நம்ம வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது அது நம்ம உற்சாகமாக இருக்கும்னு நம்ம நினச்சிப்போம், ஆனால் அது உடலுக்கு வந்து ஒரு பாதிப்பை உண்டாக்கிடும். இன்றைய தினம் அதை தான் நம்ம கேட்டிருந்தோம். இந்த பாரம்பரியமான உணவு முறைகள் அப்படி இல்லைன்னா இந்த வீட்டில் சமைக்கிற உணவு முறைகளை விட்டுட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கான காரணம் என்ன, இது என்ன மாதிரியான பாதிப்பை நமக்கு வழங்குது, அழைப்பினை மேற்கொள்ளி பகிர்ந்து கொள்ளுங்க. 0112 775001 அல்லது 0112 775111 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.

0: வெரசா போகையில வெரசா போகையில் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிடுறாங்க. காலையிலேயே கிளம்பி வீட்டை விட்டு போகும்போது வெரசா போய்கிட்டு இருக்காதிங்க எல்லா இடத்துக்கும். ரொம்ப கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வீதி விபத்துகள் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் எல்லா இடங்களையும் இருக்கு. தினமும் நாம வெளியில வந்தால் ஒரு வீதி விபத்தாவது நம்ம கண் முன்னாடி தெரியும். இப்படி இருக்கும்போது இந்த வீதி விபத்துகளை தடுத்துக் கொள்வது எப்படி அல்லது தவிர்த்து கொள்வது எப்படி, இல்லை இந்த வீதி விபத்துகள் நடைபெறும் போது எவ்வாறு நாம் செயற்படும் அப்படிங்கிறத வந்து அடுத்த தலைமுறைக்கு அல்லது அடுத்த சந்ததிக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நம்மிடம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் ஐடி ஊடக வலையமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இருந்து டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற செயற்திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. இதனூடாக வந்து பார்த்தீங்கன்னா பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துகள் ஏற்படும் போது எவ்வாறு செயற்படணும் அப்படிங்கிறத வந்து வீதி நாடகங்கள் மற்றும் கருத்தரங்களூடாக வந்து தெளிவுபடுத்துகிற ஒரு நடவடிக்கை தான் இது. நாளாவே இருக்கிற அனைத்து பாடசாலைகளுக்கும் விஜயங்களை மேற்கொண்டு இதை பற்றி தெளிவுற்றிருக்காங்க. அடுத்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போக போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நானும் அப்டேட் வரும்போது தரேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு உறுதியான வீட்டை கட்டணும் இல்லை கட்டிடத்தை கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். காலம் தாண்டி பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு வீடு அல்லது கட்டிடத்தை அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தணும். உறுதியான உள்ளீடு அப்படிங்கும்போது மெல்வா கியூவெஸ்ட் கம்பிகளை பயன்படுத்தி பாருங்கள். கடைக்கு போயிட்டு கடைக்காரனோட கம்பி வேணும் அப்படின்னு கேட்டுறாதீங்க. அவர் ஊரில் இருக்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு தரம் குறைந்த கம்பியை தலையில் கட்டிடுவார். அதனால் மெல்வா கியூவெஸ்ட் கம்பிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும்
1: ஞாபகப்படுத்துறார்.
2: நடந்தாங்களா
3: இருக்கும்போது கஷ்டமா இருக்கு.
2: பணம்னு வந்தா சொந்தமாவது பந்தமாவது.

0: நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. வசந்தம் FM. அச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: You hold the key to my heart. Vasantham FM.
2: I think my heart has kept a beat.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. நாங்கள் உங்களுக்கு எப்பவுமே ஞாபகப்படுத்துற மாதிரி நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்களில் இருந்து இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மளிடம்தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும், பயன்படுத்தி பாருங்க, அதெல்லாம் போட்டாலே அப்படியே சொர்க்கத்தில் மிதக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ட கண்ட கதையெல்லாம் சொல்லி இதுக்கு வந்து மக்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனி ஒரு நபராலேயோ அல்லது ஒரு அரசாங்கத்தினாலேயோ மட்டும் வந்து இந்த விடயத்தை வந்து முற்றாக இல்லாமல் செய்ய முடியாது. அதுக்கு முழு நாடும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். அதனால தான் அரசாங்கம் முழு நாடும் ஒன்றாக அப்படின்னு சொல்லி ஒரு செயற்திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதனூடாக நச்சுத்தன்மை வாய்ந்த இல்லை நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்கவும் அவர்களை அதிலிருந்து அகன்று செல்ல வைப்பதற்கான முயற்சி தான் இது. நீங்களும் என்ன பண்ணும், கைகோர்த்து உங்கள் பகுதிகளில் இருக்கும் இந்த மாதிரியான விடயங்கள் அல்லது இதை யார் விற்கிறாங்க இல்லை என்ன மாதிரியான தகவல்களையும் வந்து நீங்கள் தெரியப்படுத்தினதாக இதை வந்து முற்றாக இங்கிருந்து அழித்து ஒழித்திடலாம் அப்படிங்கிறதா எங்களோடையும் மக்களோடையும் நாட்டோடையும் தேவையாக இருக்கிறதுங்கிறது ஞாபகப்படுத்துகிறது. உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவெல்லாவற்றையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும்னா எங்கே போகணும், நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகலவிதமான பொருட்களையுமே வந்து ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு மிக கொடுமையான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு நுழம்பு ஒன்று ஒரு மனிதனின் உயிரை வந்து பறிக்கும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய அவலம் இல்லையா. இப்போ நாட்டில் வந்து டெங்கு தொற்று அல்லது டெங்கு மரணங்கள் வந்து மிக மிக அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 91,059 டெங்கு நோயாளர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அதிலையும் குறிப்பாக 68 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த டெங்கு நோயின் காரணமாக. ஆகவே இது வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறது. அதுவும் கொழும்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 18,101 நோயாளர்கள் வந்து இனங்காணப்பட்டிருக்காங்க. இந்த மதிப்பீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் கம்பாவில் 19,406 பேர் வந்து இனங்காணப்பட்டிருக்காங்க இந்த டெங்கு நோயில் பாதிக்கப்பட்டவங்களாக. ஆகவே மேல் மாகாணத்தில் அதிகமாக இந்த மாதிரியான ஒரு விடயம் காணப்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ இருக்கும் இடங்களையும் சரி பக்கத்தில் இருக்கிற இடங்களையும் சரி வீட்டை மட்டும் சுத்தமாக வச்சுருக்கோம், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஓடை இல்லை பக்கத்து ஓடையில் வந்து இப்படியெல்லாம் சுத்தம் இல்லாமல் இருக்குது, அதுக்கு நாங்கள் என்ன பொறுப்பு செய்ய முடியும் அப்படின்னா அங்கே வர்ற கொசு உங்கள் வீட்டுக்கும் தான் வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, சரியா? இந்த விடயத்தையும் வந்து கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். இருக்கும் சூழலையும் சுற்றுப்புற சூழலையும் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமாகவும் சுத்தமாகவும் வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளிடம் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.
1: மச்சி, யார் ஹீரோயினே?
2: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயினாலே பிரச்சனை, ஹீரோயின்லாம் வேணாம்.

வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம் வசந்தத்தோடு நீங்க இணைந்திருக்கிற இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலை 9 மணி.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
2: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கொழும்பில் தனது ராஜதந்திர பணிகளை தொடங்கும் விதமாக இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் உத்தியோகபூர்வமாக பதவியேற்றுள்ளார். அமெரிக்க பிரதி ராஜாங்க செயலாளர் லாண்டோ தலைமையில் நடைபெற்ற இந்த வாழ்த்து மற்றும் பதவியேற்பு விழாவை தொடர்ந்து அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகம் எரிக் மேயருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது. எரிக் மேயர் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களில் பரந்த அனுபவம் கொண்ட ஒரு மூத்த வெளியுறவு சேவை அதிகாரியாவார். இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகமும் எரிக் மேயரை வரவேற்றுள்ளதோடு அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்களிப்பை மேலும் வலுப்படுத்த அவரது தலைமையின் கீழ் பணியாற்ற தூதரக குழு ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஐக்கிய ராஜ்யத்திலும் ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு அரிய வகை சூரிய கிரகணத்தை பார்வையிடும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பார்த்த மக்களுக்கு பகுதி சூரிய கிரகணத்தை காண முடிந்ததோடு அது பிரித்தானிய நேரப்படி இரவு 7 மணிக்கு சற்று பிந்திய உச்சகட்டத்தை அடைந்தது. அந்த நேரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் சூரியன் 90% அதிகமான பகுதியை சந்திரன் மறைத்திருந்ததை காண முடிந்தது. எனினும் கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் ஸ்பெயினின் சில பகுதிகளில் முழு சூரிய கிரகணத்தை அனுபவிக்க முடிந்ததாகவும் அந்நேரங்களில் பகல் வேளையிலும் கூட அப்பகுதிகள் முழு இருளில் மூழ்கியமை ஒரு சிறப்புமிக்க காட்சியாக அமைந்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மடித்தள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும்

0: சமாதானத்துடன். செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
0: நிமிர்ந்த

வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் ஒரு விஷயம் கேட்டிருந்தோம், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற மோகம் வந்து நிறைய அதிகரிச்சிருச்சு. எல்லோருமே இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் பக்கமே போயிட்டு இருக்காங்க. யாருமே இந்த ஆரோக்கியமான உணவுகளை பற்றி கண்டுக்கிறதே இல்லை, அப்படி இல்லைன்னா அதுக்கான நேரம் இல்லையானும் தெரியலை. நீங்கள் பகிர்ந்து கொள்ள பாருங்கள், ஏன் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டின் மோகம் அதிகரிச்சிருக்கு, ஏன் மக்கள் ரொம்ப அதை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க மற்ற உணவுகளை விட, இது வந்து சரியா தவறா, இதை வந்து எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற விடயத்தை வந்து நீங்களும் என் கூட பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. சரியா, இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு உறுதியான வீட்டை கட்டணும், இல்லை கட்டிடத்தை கட்டணும் அப்படிங்கிற ஆசையும் தேவையும் எல்லோருக்கும் இருக்கும். பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு வீட்டை அல்லது கட்டிடத்தை கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அப்போ உங்களோட வீடுகளும் கட்டிடங்களும் ரொம்ப உறுதியாக இருக்கும். பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கும் உங்கள் பேரை பரம்பரையே சொல்லும், ஆகா அவர் கட்டி வச்சுட்டு போன வீடுப்பா அப்படின்னு சொல்லும். சரியா, எப்படி இருக்கும்போது 2026 இலங்கையில் மிகவும் மதிப்பு மிக்க வணிக நாமமாக இலங்கை வங்கி வந்து மறுபடியும் வந்து தெரிவாகி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. கிட்டத்தட்ட பிராண்ட் ஃபைனான்ஸ் லங்கா மதிப்பீட்டில் 65.5 பில்லியன் ரூபாய் பெறுமதியுடன் முதலிடத்தை தக்க வச்சிருக்கு இலங்கை வங்கி அப்படிங்கிற தகவல் வந்து பெருமிதம் மிக்க ஒரு தகவலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஃபைனான்ஸ் யூகே அப்படிங்கிற நிறுவனத்தின் இலங்கை அங்கத்துவ நிறுவனமான பிராண்ட் ஃபைனான்ஸ் லங்கா தான் இதை உத்தியோகபூர்வமாக இந்த தரவரிசையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட Top 500 பேங்கிங் பிரான்ஸ் 2026 அப்படின்னு உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய வங்கிகளில் வந்து 500 வங்கிகளை வந்து இவங்க தரவரிசைப்படுத்திருக்காங்க பிராண்ட் ஃபைனான்ஸ் யூகே அப்படிங்கிற நிறுவனம். இதில் பிராண்ட் ஃபைனான்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை வங்கியும் அந்த 500க்குள்ள இடம் பிடித்தது வந்து மிக முக்கியமான ஒரு விடயம். சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், காலத்துக்கு ஏற்றால் போல் தங்களை இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு மாற்றிக்கொண்ட இந்த பேங்கிங் சர்வீஸ் வந்து இவங்க பேங்கிங் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது. தேசிய பேரிடர் நேரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை மக்களுக்கான உதவியை வந்து இவங்க வழங்கியிருக்காங்க. குறிப்பாக டிட்வா புயல் வந்த நேரம் வந்து 500 மில்லியன் ரூபாவை இலங்கை வங்கி அரசாங்கத்துக்கு ரீபில்ட் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற சேர்த்திட்டத்துக்கு வந்து நன்கொடையாக வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் மிக பெருமையான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் இவங்க வந்து வரி கட்டுவதனூடாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியிலேயே மிகப்பெரிய பங்காக இருக்கிறாங்க. அதுவும் கடந்த ஆண்டு 2025 வந்து பார்த்திங்கன்னா 77 பில்லியன் ரூபாவை வரியாக செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விடயம். நமக்கு எல்லாமே தெரிந்த இலங்கை வங்கி கிட்டத்தட்ட 87 ஆண்டுகளாக இலங்கையில் வந்து கோல் ஊன்றி நிற்குது அப்படின்னு சொல்லலாம். இலங்கையில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஐக்கிய அரபு ராஜ்யம், இந்தியா மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சர்வதேச கிளைகளை வந்து நிறுவிருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட ஏடிஎம் மற்றும் சிஆர்எம் வசதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஓசியினூடாக கிடைக்குது அப்படிங்கிறது மேலும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க, இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: October 28, 1886, the statue of
2: May 29, 1917, John F. Kennedy was born. September 19, 1920.

0: பே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்ன்னேன்.
1: என்ன அர்த்தம்? ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதே சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியும்ன்றது தெரியும்தான் சொல்லணும். எனக்கு போய் சொல்றதுன்னு பிடிக்கல.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல போய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்க, எங்களோட தெரியாதுன்னு சொல்றாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானே, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்தது?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தார் என்ன கொடுத்தா, நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தார் என்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தார் என்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தோடு இணைந்திருக்கும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பற்றி கேட்டிருந்தாலே ஏன் நிறைய பேர் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பக்கமே போயிட்டு இருக்காங்க, ஆரோக்கியமான உணவுகள்லாம் அற்று போய்கிட்டே இருக்கு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். கேட்கும்போது கடுவலிலேருந்து தேவி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மேலே ஆர்வம் வர்றதுக்கு காரணம் அவங்க சேர்க்குற ரசாயன பொருட்கள் தானா, இந்த நல்ல சுவை இருக்கணும், பார்ப்பதற்கே அழகாக இருக்கணும், பார்க்கும்போது ஆஹா இதை வாங்கி சாப்பிடணுமே அப்படின்னு நமக்கு தோண வைக்கிறதுக்கான ரசாயனங்களை சேர்க்கறது தான் காரணமாக இருக்கும் நமக்கு. அப்போது நம்ம நாக்கு வந்து இந்த ருசிக்கு அடிமையாகிடும், அந்த அடிமைத்தனத்துக்காக தான் திரும்பி போய் நம்ம அதை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணமாக அவங்களும் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சாங்களாம், அதனால அவங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லி கடுவலிலேருந்து தேவி சொல்லியிருந்தாங்க. மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் வந்து உட்காந்து அமைதியாக சாப்பிட்றதுக்கான நேரம் கிடையவே கிடையாது. நாம் ஒரு சோறு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது ஒரு இடத்துல உட்காந்து அந்த பார்சலை பிரித்து இல்லை பாஸ்கெட்டை எடுத்து அமைதியாக சாப்பிட்டு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பாஸு, டக்குன்னு போனோமா ஏதாவது ஒரு பண்ணை வாங்கி சாப்பிட்டோமா வேலையை பார்த்தோமா அப்படின்னு தான் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் யாருக்குமே வந்து இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கான நேரம் இல்லை. அதனால தான் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் வந்து இருக்குது, அப்படியே போகிற போக்கில் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வேலையுமே பார்த்துடலாம், ஈஸியாக இருக்கு இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுதான் இந்த காலத்தில் இப்படி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து பகிர்ந்திருந்தாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க, டக்குனு நல்ல பேர் மேற்கொள்ளுங்க. 0112 75 001 அல்லது 0112 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படின்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட ஆகும் இணைந்து கொண்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். முழு நாடுமே ஒன்றாக சேர்ந்து ஒரு நல்ல விடயத்துக்காக ஒரு முயற்சி ஆரம்பிக்க போகிறோம். அதனால தான் முழு நாடும் ஒன்றாக அப்படிங்கிற ஒரு சேர்த்திட்டத்தை வந்து அரசாங்கம் முன்னெடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, மூளைக்கும் மக்களுக்கும் சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நச்சு போதைப் பொருட்கள்லேருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருடையதும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிலிருந்து எல்லாருமே மீட்டெடுக்கணும், அந்த அடிமைத்தனத்திலிருந்து எல்லாரையும் மீட்டெடுக்கணும். இல்லை யாராவது இதை வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களை அந்த விற்பனையிலிருந்து தடுத்து நிறுத்தி இந்த சமூகத்தை மேலே கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்குது. அதனால தான் இந்த முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களை எல்லாத்திலேருந்து அகன்று செல்ல வைக்க வேண்டிய பொறுப்பும் நம்மளுடையது. ஸோ நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நச்சு போதைப் பொருட்களை வந்து ஒழிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் இந்த காலை பொழுதில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து மிணந்து கொள்ளுங்க, இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.
1: வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பரிசு. ஆனால் நாம் உலகை விட்டு சென்ற பிறகும் இன்னொருவரின் வாழ்க்கையில் ஒளியாக மாற முடியும் என்றால், அதைவிட பெரிய மனிதநேயம் வேறு எதுவாக இருக்க முடியும்? அந்த உயர்ந்த மனிதநேயத்தை நினைவூட்டும் முக்கியமான நாள்தான் இன்று. ஒருவரின் வாழ்க்கை ஒரு விபத்து, நோய் அல்லது உடல் உறுப்புகளின் செயலிழப்பு காரணமாக பாதிக்கப்படும் போது, மற்றொருவரின் உறுப்பு தானம் அவர்களுக்கு புதிய வாழ்க்கைக்கான நம்பிக்கையை வழங்குகின்றது. இதயம், சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல் போன்ற உறுப்புகள் மட்டுமல்லாமல், கண் தானம் மூலமாக ஒருவரின் இருளை நீக்கி ஒளியை வழங்க முடியும். ஒரு மனிதன் வாழும் காலத்தில் செய்யும் நல்ல செயல்களில் மிக உயர்ந்தது இது. தன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகும் மற்றொருவரின் வாழ்க்கையை தொடர செய்வது உறுப்பு தானம் என்பது ஒரு தானம் மட்டுமல்ல, அது ஒரு உயிரை காப்பாற்றும் அன்பின் அடையாளம். பலர் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவைப்படுவது ஒரு புதிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வழங்கக்கூடிய சக்தி நம்மிடமே இருக்கிறது. உறுப்பு தானம் தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்க வேண்டும். குடும்பத்தினருடன் இதை பற்றி பேச வேண்டும். நம்முடைய விருப்பத்தை பதிவு செய்து மற்றவர்களுக்கும் இதன் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் இல்லாத பிறகும் நம்மால் ஒருவர் வாழ முடியும் என்ற எண்ணமே உறுப்பு தானத்தின் மிகப்பெரிய அர்த்தம். அன்பு, மனிதநேயம், இரக்கம், இவைதான் ஒரு மனிதனை உயர்த்தும் உண்மையான பண்புகள். இந்த முக்கியமான நாளில் உயிர்களை காப்பாற்றும் உறுப்பு தானத்தின் மதிப்பை அனைவரும் உணர்ந்து கொள்வோம். உறுப்பு தானத்தின் மகத்துவத்தை நினைவுபடுத்திக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறது வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசனத்தோடு இணைந்திருக்கிறோம். யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துருவோம். பாசத்தமிழ் வணக்கங்களோட பதிலை கெந்தகுலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்காரு. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அன்பான காலை வணக்கங்களோட பவானி வந்திருக்காங்க. ஆயன்னா காலை வணக்கம் மணி குடும்பம், ஸ்ரீகாந்த், சரஸ்வதி, சாந்தி, கீதன் குடும்பம், தீபா குடும்பம், எல்லாரும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொட்டகலையிலேருந்து வந்திருக்காங்க. இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். செங்கலடையிலேருந்து சகிலா சந்திரசேகரன் வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பல்லாங்குடையிலேருந்து அவனாசி வைஜெயந்திமாலாம் வந்திருக்காங்க. அன்பான காலை வணக்கம் பரமானந்தன் அட்டன்லேருந்து வந்திருக்காரு. இனிய காலை வணக்கங்களோட வெள்ளவத்திலேருந்து ராஜகோபால் பாலா வந்திருக்காங்க. குறிஞ்சாங்கேணியிலிருந்து அசூர்தீன் வந்திருக்காங்க. மும்தாஸ் பேகம் அணிந்திருக்காங்க. வெரி குட் மார்னிங் டு யூ அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பராணி வந்திருக்காங்க. காலை வணக்கம் சங்கர் சார், இனிமையான பாடல்கள், நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. நீர்கொழும்பிலிருந்து ரவீந்திரன் வந்திருக்காங்க. காலை வணக்கங்களோடு குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்காங்க. இனிய காலை வணக்கம் பாண்டிச்சேரியிலிருந்து கிருஷ்ணகுமார். அன்பான காலை நேர வணக்கங்களோடு செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காங்க. அன்பான காலை வணக்கங்களோடு மௌரூஃப் வந்திருக்காரு கிண்ணியா நகர்லேருந்து. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா பாலமுனையிலிருந்து மௌரூஃப் வந்திருக்காங்க. ஸ்டீவன் சைலஸ் வந்திருக்காரு. இனிய காலை நேர வணக்கங்களோடு ஊர்கடவத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காரா. மதிப்புக்குரிய அன்பின் அறிவிப்பாளர் சங்கர் அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஜே ஏ எம் ரிஸ்வான் வந்திருக்காரு பேர்வழையிலிருந்து. வணக்கம் வசந்தம் எஃப்எம் வாழ்த்துக்கள் சொல்லி ராஜ் வந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன் காலை வணக்கங்களோடு. அக்கரைப்பட்டிலிருந்து பாப் டெய்லர் நிசார் வந்திருக்காரு காலை வணக்கங்களோடு. நிஷா மாவனிலிருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் சிங்கர் ஸ்ரீராம் நாகராஜன் இனிய காலை வணக்கங்களோடு வந்திருக்காங்க. நிர்மலா பாலா வந்திருக்காங்க. பசரையூர்லேருந்து ஏஎஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள் ப்ரோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மாளிகாவத்திலிருந்து சந்திரா வந்திருக்காங்க. அன்பான காலை வணக்கங்களோடு பன்னைப்புறம் மணிகண்ணன் வந்திருக்காங்க. சரி, நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இணைந்து கொள்ளுங்க. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் சொல்லணும். உங்களுக்கு வந்து இந்த பால்நிலை எல்லாம் மாறிட்டு இருக்கும்போது, காலநிலை மாறும்போது இந்த தலைவலி காய்ச்சல் வர்றதெல்லாம் ரொம்ப சகஜமாக மாறிடும். இந்த தலைவலியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இருந்து யோசிக்காதீங்க. மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்தீங்கன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். நீங்களும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக செய்வதற்கான சாத்திய கூறுகளும் அந்த சூழலும் உங்களுக்கு அமையும். தொடர்ந்து மின்னது கொள்ளுங்க. இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.
1: திரை உலகின் நட்சத்திரம் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
2: காபி சுமாரா இருக்கு.
3: என்னது
4: பில்லு?
3: எதுக்கு
4: காபி சாப்பிட்டதுக்கு?
3: ஒரு காபி 100 ரூபாயா?
4: காபி 1 ரூபாய், அத நான் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு 99 ரூபாய்.
3: ரொம்ப அநியாயம்.
4: என்கிட்ட வாங்குவது தெரியல, கொடுங்க.
0: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் மறைந்த நடிகை ஸ்ரீதேவி.

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதைகளில் பயணங்களை மேற்கொள்ளும் போது வாகனம் ஓட்டுபவராக இருக்கலாம், இல்லை ஒரு வாகனத்தில் பயணம் செய்பவராக இருக்கலாம், இல்லை வீதியோரமாக இது யாருக்குமே எந்த பாதிப்புமே இல்லாமல் நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் அப்படியா இருந்தாலும் ரொம்ப கவனமாக செல்லுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் அதிகமான வீதி விபத்துகள் வந்து இடம்பெற்று கொண்டே இருக்குது. நாம் ஒரு வீதியில் பயணம் செல்லும்போது கண்டிப்பாக நம் கண் முன்னாடி ஏதோ ஒரு சிறிய அளவிலான ஒரு விபத்தையாவது நம்ம காணக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு வீதி விபத்துகள் அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சு இந்த காலகட்டங்களில். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாம் ஏன் ஏற்படுது, எப்படி இதை தவிர்த்து கொள்ளலாம், இல்லை ஒரு வீதி விபத்து நடைபெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம எப்படி செயற்படணும் அப்படிங்கிற விளக்கங்கள் எல்லாவற்றையும் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கும் முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நூடக வலையமைப்பு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் இணைந்து வந்து டேக் கேர் அப்படிங்கிற ஒரு செயற்திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதன் காரணமாக ஒரு வீதி விபத்து நடைபெறும் போது எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு தெளிவூட்டுற முயற்சி தான். அப்போது வருங்கால சந்ததி வந்து இதை வந்து சரியான முறையில் பின்பற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த முயற்சியை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதனூடாக எல்லோரும் பயன்பெறுவோம், நீங்களும் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து நானும் ஞாபகப்படுத்துகிறேன். இப்படி இருக்கும்போது இந்த பேங்க் அப்படிங்கும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பேங்க் இருக்கும், ஆனால் ஒரு சில வங்கிகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இந்த நம்ம சொந்தம் மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் அந்த பேங்க்குக்கான பந்தம் அவ்வளவு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையிலேயே வந்து சூப்பரான ஒரு பேங்க், இல்லை சூப்பரான ஒரு நிறுவனம் அப்படிங்கிற நன்மதிப்பை பெற்ற ஒரு பேங்க் அப்படின்னா அது இலங்கை வங்கி தான். பிராண்ட் ஃபைனான்ஸ் லங்கா அப்படிங்கிற நிறுவனம் நடத்தின இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வங்கி வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விடயம். அதுவும் பிராண்ட் ஃபைனான்ஸ் வந்து உலகிலே இருக்க 500 நம்பகத்தன்மை மிகுந்த வங்கிகள் பட்டியல், அதுவும் 2026 ஆண்டுக்கான பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை வங்கி வந்து இலங்கையிலிருந்து இடம் பிடிச்சிருக்கிறது இன்னும் ஒரு பெருமையான விடயம். இலங்கை வங்கி வாடிக்கையாளர்களாக இருக்கலாம் அல்லது இலங்கையர்களாக இருக்கலாம், நம்ம எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலும் செய்தியும் தானே இது. கிட்டத்தட்ட 87 ஆண்டுகளாக இலங்கை வங்கி வந்து பார்த்தீங்கன்னா தனது சேவையை வந்து வழங்கிட்டு இருக்கு. சாதாரணமான ஒரு வங்கி சேவை மட்டும்தான் வழங்கிட்டு இருக்கா, இல்லை அது வங்கி சேவையை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமது நாட்டுக்கும் சரி நாட்டு மக்களுக்கும் சரி நல்ல விடயங்களையும் வந்து செய்துட்டு இருக்காங்க இலங்கை வங்கி. குறிப்பாக தித்வா புயலின் போது 500 மில்லியன் ரூபாயை வந்து ரீபில்ட் ஸ்ரீலங்காக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமையான விடயம், ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இல்லையாது. நாட்டு மக்கள் நமக்காக ஒரு சேவை செய்கிறாங்க, நாம் ஒரு பேங்காக இருக்கிறோம், பேங்க்குக்கான வேலையை மட்டுமா செய்கிறோம், இல்லை இது வந்து நம்மளோட உறவுகள் எல்லோரையுமே இணைத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் தான் பேங்கை வந்து இன்னும் மக்கள் மத்தியில் ரொம்பவுமே அதிகமாக வந்து நெருக்கம் அடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நாடளாவிய ரீதியில் 2500 மேற்பட்ட ஏடிஎம் மற்றும் சிஆர்எம் வசதிகளை கொண்ட ஒரே வங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இலங்கை வங்கி தான். அதிலையும் வந்து காலம் மாறும்போது இந்த டிஜிட்டல் யுகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு பிஓசி ஃப்ளெக்ஸ் ஆப்பினூடாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோருக்குமான சேவையும் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 2 டிரில்லியனுக்கும் அதிகமான டிரான்சாக்ஷன் வந்து இதனூடாக இடம்பெற்றுருக்கு இந்த பிஓசி ஃப்ளாக்ஸ் ஆப்பினூடாக. அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏடிஎம் கார்டுகளை வச்சுட்டுருப்போம், டக்குனு நம்ம கையாலே என்ன பண்ணலாம், டப் அண்ட் பே பண்ணிட்டு போயிடலாம். இன்னொருத்தர் கையில் அந்த கார்டை கொடுத்து அவர் அதை டேமேஜ் பண்ணுற வரைக்கும்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்ல, நாமளே டப் அண்ட் போ வசதியினூடாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்களை பண்ணக்கூடிய வசதியும் இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான விடயங்களோடு இந்த இலங்கை வங்கி தன்னோட பெருமையை நிலைநாட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பெருமையான ஒரு விடயமாக நாமளும் பார்க்க வேண்டும். சரி, இப்படி இருக்கும்போது இன்றைய தினத்தில் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் பற்றி நம்ம கேட்டிருந்தோம், ஏன் மக்கள் அதிகமாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டின் மேலே ஆர்வம் கொண்டிருக்காங்க, அதற்கான காரணம் என்ன? பொதுவாக நாம் வந்து வீட்டில் ஒரு சிக்கன் வந்து சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு வைப்போமே, சிக்கன் வந்து சமைச்சு சாப்பிடுவோம். நான் வீட்டில் இருக்கவங்க பல வெரைட்டியில் ட்ரை பண்ணுவாங்க, பல மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் எங்கேயாவது ஒரு பாபிக்யூ சிக்கனை பார்த்தா டக்குன்னு வாங்கி சாப்பிட்றேன்னு தோணும். அது எப்படி அவங்க செய்கிறது மட்டும் அவ்வளோ செக்கச்சவேல்னு இருக்குது, அதுவே அப்படியே அந்த செகப்பாக இருக்கும், அப்படி உடச்சி சாப்பிட்டு உள்ளே பார்த்தோம்னு சொன்னால் ஒயிட்டாக இருக்கும். ஆஹா, இப்படியெல்லாம் வீட்டில் சமைக்க மாட்டாங்களே, சமைக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி சமைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகமான சுவையூட்டிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த சுவையூட்டிகள் எல்லாம் இருக்கிறதுனால தான் அது வந்து அந்த மாதிரியான நிறம் தருது, அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி சுவையும் தருது. இந்த சுவையின் காரணமாக கூட என்னவாக இருக்கும், அவங்களுக்கு வந்து வெளியில் போய் சாப்பிடலாமே அப்படின்னு தோணும். ஃபாஸ்ட் ஃபுட்டில் பொதுவாக வந்து இந்த உப்பு, காரம், எண்ணெய், மசாலா போன்றவெல்லாம் சரியான அளவில் வந்து சேர்க்கறதுனால கூட சில நேரம் இருக்கும், ஏன்னா இதுக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கும். வீட்டில் சமைக்கிற மாதிரி ஐயோ என்ன கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, சரி பரவாயில்ல இருந்தாலும் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என்ன பண்ணலாம், ஒரு அளவோடு சமைக்கிறதுனாலையும் கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நேரத்தை மிச்சம் பிடிச்சிடலாம், நம்ம உட்காந்து ஒரு நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறத தாண்டி அதிக நேரம் தேவையில்லை. ஆர்டர் செஞ்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், எடுத்து சாப்பிட்டு நம்ம வேலையை பார்த்துடலாம். ரெண்டாவது வந்து ரொம்ப இலகுவாக கிடைச்சிரும், போனதும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா. அப்படி இல்லையா, நமக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணி வீட்டுக்கே எடுத்துக்கலாம், இந்த வாய்ப்பு வேற எங்கேயாவது கிடைக்குமா, கிடைக்காது.
அது அடுத்த ஒரு விடயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்த விலையில் நிறைய இடங்களில் கிடைக்கிறதுனாலையும் வந்து போயிடுறாங்க சாப்பிட்றதுக்கு. நண்பர்களோட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னா எங்கே போகலாம், எங்கேயாவது இரவில் போயிட்டு சோறு வாங்கியா சாப்பிடுவோம், இந்த மாதிரி ஏதாவது தான் சாப்பிடுவோம். இன்னொன்று எங்கே பார்த்தாலும் விளம்பரங்கள் எல்லா இடங்கள்லையும் திரும்புகிற பக்கமெல்லாம் இதைப்பட்டு தான், இதை வாங்குங்க இதை வாங்குங்க இதை வாங்குங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், வாங்கி சாப்பிடுவோம். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்த்து கொள்ளுங்க. நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான் வந்து இது வந்து குடலுக்குள்ளே ஒரு நோயை ஏற்படுத்துது, அதுவும் இந்த காலகட்டங்களில் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இதை தவிர்த்து நமக்கு முடிஞ்ச ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் தான் இந்த காலை பொழுதுலேயே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இதோடு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையை சாத்திரி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. தம்பி கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நானே கிளம்பி போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்காக கலையகத்தில் எம்எல் கிருபனா வந்திருக்காங்க. விடைபெறும் நான் வந்து சங்கர் புஷ்பராஜ். எல்லோருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும். போயிட்டு வாரேன் மக்காஸ்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நேரம் காலை 10:01.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 68 அதிகரித்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி இந்த ஆண்டில் இதுவரை மொத்தம் 91,059 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 48,144 நோயாளர்கள் மேல்மாகாணத்திலேயே இனம் காணப்பட்டுள்ளனர். மாவட்ட ரீதியாக அதிக பாதிப்பு கம்பக மாவட்டத்துக்கு ஏற்பட்டுள்ளதோடு அங்கு 19,406 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 18,101 நோயாளர்களும் கண்டி மாவட்டத்தில் 6,491 நோயாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளனர். கடந்த ஜூலை மாதத்திலேயே அதிக அளவிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 29,971 ஆகும். ஆகஸ்ட் மாதத்தின் கடந்த சில நாட்களில் மட்டும்

0: 1714 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் 119 சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகள் தொடர்ந்து டெங்கு அதி அபாய வலயங்களாக சுகாதார பிரிவினரால் பெயரிடப்பட்டுள்ளன.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: நிலவில் மனிதர்களை தர இறக்கி அங்கு நிரந்தர குடியிருப்பு அமைக்கும் நோக்கத்துடன் செயற்படுத்தப்பட்டு வரும் மூன் பேஸ் திட்டத்தில் இணையுமாறு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவுக்கு அமெரிக்காவின் நாசா அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஆகஸ்ட் 5 மற்றும் 6 திகதிகளில் நடைபெற்ற இந்திய அமெரிக்க சிவில் ஸ்பேஸ் கூட்டு பணிக்குழுவின் 9வது கூட்டத்தில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டெமிஸ் ஒப்பந்தங்களின் கீழ் அறிவியல் தரவுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வது குறித்த பேச்சுவார்த்தைகளை இரு நாடுகளும் மேலும் முன்னெடுத்துச் செல்ல ஒப்புக்கொண்டுள்ளன. எமது அடுத்த மனித செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

நேர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளின் முதல் திரவானொலி வஸ்தம் எஃப்எம் நேரிப்போது கலை 10:16 நிமிடமாகின்றது. இன்றைய பொழுதும் பதியின் சொன்ன இனிமையான இடைக்கால பாடல்களோடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா நாங்களும் 12 மணி வரை வஸ்தத்தின் சேவைகளுக்கு விருந்தாய் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். எனவே தொடர்ச்சியாக உங்க மனதுக்கு பிடித்த பாடல்களை நீங்களும் சந்தோஷமாக விரும்பி கேட்க வலிமை போலவே எங்களுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0122-1500 அதே நேரத்தில் எங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா, உடனே எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க உற்சாகமாக தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம்.

ஆஸ்கர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவ

0: சிட்டுக்குருவி திருவிழாக பெற்ற ஒரு அருமையான பாடல் ஒளித்து ஓய்ந்திருக்கின்றது. வசனத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி. நேரம் இப்போது காலை 10:25 நிமிடமாகிற நேரம். மழைப்பில் வணக்கம்.
1: நீ அன்பான காலை வணக்கம் ருபினாக்கா, எப்படி இருக்கீங்க? நான் அப்படி இருந்தது ஜெயகாந்த்.
0: ஜெயகாந்த் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: ஆமா, நீங்க?
1: நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றி.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: நேர்விப்போது காலை 10:35 நிமிடம் ஆகின்றது. இனிமையான இடைக்கால பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு எடுத்திருக்கிறீங்க அன்பு சொந்தங்களை. எனவே சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னங்களை கழிப்பில் ஏற்படுத்துங்கள். இந்த நேரம் அளிப்பில் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் இது?
2: நான் நிக்க வரட்டிய ஷரீஃபா.
1: ஷரீஃபா, நிக்க வரட்டிய பக்கம் எல்லாம் அப்படி இருக்கு ஷரீஃபா?
2: மற்றும்
1: கடல் தொழில்சார் உபகரணங்கள் அதனிடம் வந்து கட்டிட உபகரணங்களை வந்து நீங்க ஒரே குறையின் கீழ் வந்து எந்தவித அலைச்சலும் இல்லாம ஒரே குறையின் கீழ் வந்து தரமான முறையில வந்து நீங்க வந்து நம்ப தகுந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு சொன்னா உடனே நீங்க வே போக வேண்டிய இடம் தான் ஜனதா ஸ்டீல்ஸ் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வரலாம். அதோ

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல் ஜிஐ பாக்ஸ் பார்.
2: ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 10:48 நிமிடமாகிற இந்த நேரம் அளிப்பில் வணக்கம்.
3: அன்பான காலை நேர வணக்கம்.
2: வணக்கம், யார் இது?
3: மதியம்
2: பிடித்த நடிகர் யார்? நடிகை யார்?
3: நடிகர் சிவாஜி.
2: நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு, யாருக்காக அந்த பாடல் கேட்கலாம்?
3: கொழும்பு 14 மும்தாஜ் வேதம், யாழ்ப்பாணம் சாந்தனி, கிரியல ராஜவர்ஷினி, கருத்துறை அருள்மொழி, சின்னையா மகாதேவன், பனாவத்தை ஆட்டோ விஸ்வநாதன், சோமசிரி, கரகோடை இமானுவேல், இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்காகவும்.
2: சரி, அனைவருக்காகவும் வந்து நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. அடுத்த பாடல் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா?
3: நன்றி மேடம்.
2: ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக இதே போல சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் சொந்தம் வசனத்தின் ராகம் சுகமானது.

தட்டுன தட்டுக்கு தட்டுன தட்டுக்கு தின்தா.

0: சிறந்த சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மேல் சபரகம்பு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடி மின்னலுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வானிலை முன்னறிவிப்பில் கூறப்படப்பட்டுள்ளது. இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்காவின் ஒஹாயோ மாநிலத்தில் நிலவும் கடும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் அங்குள்ள சிறைச்சாலை ஒன்றில் மின்னல் தாக்கியதில் 16 கைதிகள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் ஒருவர் உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சிகிச்சை பெற்று 9 கைதிகள் மீண்டும் சிறைக்கு திரும்பியுள்ள நிலையில் பலத்த காயமடைந்த ஒருவர் உட்பட 7 பேர் தொடர்ந்தும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஒஹாயோ புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒஹாயோ, இந்தியானா மற்றும் இல்லினாஸ் உள்ளிட்ட அமெரிக்காவின் மத்திய மேற்கு பிராந்தியங்களில் சூறாவளி, பலத்த காற்று மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
0: நிமிர்ந்த நடை

0: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக உங்கள் சொந்தம் வஸ்தத்தின் செவிகளுக்கு விருந்தாய் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் மலைப்பில் இந்த மனதீலத்தின் முதலீரோடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இது? கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்கின்றது. சரி, ஓகே. உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? என்ன செய்றீங்க இப்போ? வேலையோடு இருந்து வஸ்தத்தோடு இணைந்திருக்கீங்க. சரி, ஓகே. தொடர்ந்து வஸ்தத்தோட இணைந்திருங்க. அடுத்த பாடல் யாருக்காக? பதியுதீன்.
1: பாடல் கேட்பதற்கு எனது மனைவி மக்கள் மற்றும் மருதமனை கஸ்வின், அப்துல் நாசர், அரிசாமல், பாண்டிரபு கமலன், முருகையா மற்றும் அப்படிப்பட்ட பொப்டைலர் நிசார், அலிகார் ஆகியோருக்காகவும் உங்களுக்காக கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட மைக்கு இதே போல சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளலாம். பாடல்கள் விரும்பி கேட்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 01212 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அல்லது 01212 115 111 க்கு அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

தேர்தலிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அர்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சுகுமார் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: யார் இது?
1: கபூர்.
0: எப்படி இருக்கீங்க? ஓகே, அப்புறம் சொல்லுங்க, வர்க் எல்லாம் எப்படி போகுது? சரி, சைக்கிள் கடையில இன்னைக்கு எத்தனை சைக்கிள் வந்துச்சு சொல்லுங்க. செய்ய அப்படியா? சரி சரி, ஓகே. பாடல் திருவுகள் பிடிச்சிருக்கா கபூர்?
1: நல்ல பாட்டு.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்காக?
1: அது வந்து எங்களுக்கு.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: அழகான பாடல் ஒன்று கேட்டு வந்திருக்கிறோம். வசனத்தின் செவிகளுக்கு விருந்தாய் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் வாயிலாக. இந்த நேரம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இது?
1: ராசி.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. ருவான் வெள்ள பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: வாழ்த்துறோம்.
0: சரியா?
1: நன்றி.
0: ஓகே, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: நம்மளை வசந்த குடும்பம் அதே இருக்கும். அவளையா இருப்பாங்க மேடம்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38.
2: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்.

0: பார்ப்போமோ.
1: ஒலிக்காரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து மறந்திருக்கலாம் மதிய நிறுவனங்கள் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விஜய் மற்றும் ஹபல்ஹாசன் இருவரும் தயாராக இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: ரைட், சூப்பரான பாடலோடு விடுபட்டு இருக்கிறாங்க எங்களுடைய ருஃபீனா. இன்னைக்கு நம்மட கட்சியிலிருந்து வேற கட்சிக்கு மாறி இருக்கிறாங்க. ரைட், பரவாயில்ல, சந்தோஷமாக நடந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து மதிய நேர குதூகலத்தோடு உற்சாகமாக நடந்து கொள்ளலாம். இரண்டு நாளிலும் 3 மணி வரை உங்களோடு சந்தோஷமாக பயணிக்கப் போகின்றோம். வியாழக்கிழமை அழகான பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். வணக்கம் ஹபுல்.
1: வணக்கம் வணக்கம் நம்பி, பிடிங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பக்ஸ் தான் வந்தீங்க ஸ்ரீதேவி, அந்த புள்ள இல்லையாவியா
0: இன்னைக்கு
1: சார்பாம்பு குட்டிகளை சௌக்கார கட்டிகளை எண்ணி இருக்கிறேன். இப்ப நேரம் என்ன தம்பி?
0: நேரம் சரியாக 12 மணி கடந்து ஒரு நிமிடம்.

0: ரைட், இது வேற மாதிரி பாடல் வந்தது. வலிமேந்திர படத்துக்காக யுவன் சங்கர் ராஜா விசில் பாடல் கேட்டுக்கிறோம். மனசியாலத்தின் முதல் பாடலாக, அதே போல இந்த எங்களுடைய மதிய நேர குதூகலத்தின் முதல் பாடலாக சூப்பரான ஒரு பாடல்.
1: எல்லாமே முதல் பாடல் தான், நல்ல ஐக்கியம் கடைசி பாட்டு வரைக்கும் நல்ல ஐக்கியம். முதல் பாடல் என்ன,
0: அதுக்குதான் முதல் பாடல் நல்ல பாடல்,
1: நல்ல பாட்டு வேறமாய் தான் என்ன நல்ல ஐக்கியம்
0: இருக்கும். ரைட் பாடல்
1: வேற மாதிரி தார் வந்தீங்க,
0: வேற மாதிரி தார் வந்திருக்கா அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது
1: இது? வந்து சகுந்தலா.
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: இப்படி கட்டுவானா இன்னும் கட்ட மாட்டானா சகுந்தலா?
0: இல்ல, நீ இருக்க இடம் கட்டுவானா அத என்ன கட்டுவான்னு
1: கேக்குறேன். வீடு கட்டுறியா, வீடு கட்டுறியா, கடனை எடுத்த கடனை கட்டுறியா, அது
0: என்ன அபிலாஷனா? யாழ்ப்பாணம் பக்கம் ஒரு 10 நாளைக்கு அனுப்பி விடணும் சகுந்தலா. அப்பதான் இந்த ஏரியா எல்லாம் கொஞ்சம்
1: தெரியா தானே எனக்கு. என்ன சகுந்தலா தேவி எல்லாரும்
0: காட்டுவாங்க.
1: பாட்டு ஒண்ணு வெளில காட்டி உங்களுக்கு
0: தொடர்ந்து நிகழ்ச்சிகளும் கண்டிப்பா அந்த பாடல் வரும். நன்றி. என்ன கொண்டு
2: நன்றி.
0: இப்ப இந்த பாட்டை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
1: மீன் பாட்டு தான் கருவாடு நெத்திலி அது மாதிரி பிடிக்கும். மீன் ஓலை எல்லாம் அவள் பெருசா பிடிக்காது. அது காலங்காத்தால மீன் திண்டை இப்படி வேலைக்கு போடுற,
0: அது காலங்காத்தால காணங்காத்த மீன்.
1: காணங்காத்தா காலையில காட்டி அப்படி இல்ல. என்ன காணங்காத்த என்ன தம்பி?
0: காணங்காத்தா
1: சொல்றேன், அவசரம் இல்ல,
0: அவசரம் இல்ல.
1: சந்தோஷமாக
0: குதூகலம் சூப்பரான பாடல் அடுத்து மறுக்கிறது.

0: அரசுக்கு நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ் 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: சுப்ரான ஒரு பாடல் கிட்ட சொக்கத்தங்கம் திரைப்படத்துக்காக தீபா வினிசையில் பாடல் வந்திருந்தது. ஹரிஹரன் அவரோடு சேர்ந்து சுவாதனா சார்க்கும் பாடி பாடல்
1: வணக்கம்
0: ஆசிக்கோட்டல்
2: என்ன
0: சாப்பாடு
1: இருக்கு தெரியாம ரூமுக்கு வந்துட்டு என்ன கதை என்ன
0: அவர் அப்புறம் உங்களை நம்பி நாங்க அந்த ஆசிக்கோட்டலுக்கு
1: வேற ஆசிக்கோட்டலுக்கு
0: எல்லாரும் இது போல ஜாலியா பேசலாம் எங்களோட அலைப்பேற்படுத்துங்கள். அதே போல எஸ்எம்எஸ் மூலமாக வர முடியாது. பேஸ்புக் பக்கமாக எங்களோட இணைந்து கொள்ளுங்க. அதே போல உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் www. அப்படின்ற எங்களுடைய இணையதள முகவரினூடாக நிகழ்ச்சி கேளுங்க. தெளிவா துல்லியமா உங்களுக்காக வசந்தம் எஃப்எம் வந்து கொண்டே இருக்கும். ரைட் அபிலாசன் எதை சொல்லணுமா?
1: ஆச்சிக்கா பேசலாம், ஜாலியா பேசலாம், வாங்க இந்த பக்கம்
0: ஆளுமா டோலுமா
1: வாழைப்பழம் வேணுமா
0: வேணுமா இல்ல பாட்டு தான் வேணும்னு அடுத்த பாட்டு

சபிகளுக்கு விருந்தாய், சபிகளுக்கு விருந்தாய், மதிய நேர குதுகுதுகல 102.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில்

0: யா பேட் பாய்ஸ்.
1: நாங்க குட் பாய்ஸ்.
0: நீங்க குட் பாய்ஸ்.
1: அவங்களை பத்தி அவங்க பேட்
0: பாய்ஸ் யார் அது?
1: அது நீங்கள் ஈக்கியம் வேற ஏதாவது
0: ஈக்கியம் ரைட். இந்த நேரம் வந்து ஃபேஸ்புக் பக்கமாக நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க. அந்த சொந்தங்கள்
1: எடுத்துக்
0: கொள்ளலாம். ரைட், மணிமாறன் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா இருவருக்கும் மதிய வணக்கம், அன்பார்ந்த மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி மணிமாறன் ஹப்புத்தலையிலிருந்து வியாரகலையிலிருந்து நிகழ்ச்சி கட்டுக்கொடுப்பதாக சொல்லியிருக்கார். அதே போல நிகழ்ச்சியில் குடும்ப உறவுகளான கமலவேணி, டில்ருக்ஷன், யவிஷ்ணா, கதிரா எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி
1: வந்திருக்காரு. பரமானந்தன் வசீகரன் வந்து ஆசிக்கான மதிய நேர வணக்கம், வளமை போல நான் உங்களோட தாங்க எங்களுக்கு ஒரு ஆசிக்கான பாட்டு தாங்கன்னு சொல்லியிருக்காரு.
0: பூனாகலை ஜேசு வந்திருக்காங்க. அன்பார்ந்த மதிய நேர வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சியில் எல்லோரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதே போல கிருஷ்ணவேணி வந்திருக்காங்க. வணக்கம் இருவருக்கும், பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. மிஷ்மிதா, அபிஷீபா, சரண்யா, ரமேஷ், யோகராணி, விஜயா, தமிழ் செல்வம் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க.
1: சென்னையிலிருந்து சிவராம் வந்து மகிழ்ச்சி மதிய நேர வணக்கம், சூப்பர் பாட்டுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: வைஜெயந்தி மாலா வந்திருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி பலங்குடையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதே போல கிருஷ்ணா வந்திருக்கிறார், பெரிய நீலாவணையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி.
1: எனக்கு அரசு வந்திருக்கார், மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடல் தாங்க. இந்து கலையிலிருந்து அரசு வந்திருக்கார்.
0: இந்து கலை அரசு. அதே போல மதுரை 15 தர்ஷினி குணசேகரம் வந்திருக்கிறாங்க. மும்தாஸ் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. கொழும்பு 14 இருந்து புஷ்பராஜ் வந்திருக்காங்க. சந்தோஷமான வணக்கம், மலையில் நனைந்து நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி. மெயின் ஸ்ட்ரீட் நானோய அருணா சுதன் வந்திருக்காங்க,
1: நிகழ்ச்சி
0: மலை போல. நீங்களும் எங்களோட அழைப்பு ஏற்படுத்துங்கள். 011-2-7-5-0-0-1 அதே போல 011-2-7-5-1-1-1 அழைப்பு ஏற்படுத்தலாம்.
1: பலமை மாதிரி நீங்களும் வந்து முகநூல் வழியா வரமையான விலாசி, வளமையான விலாசத்துக்கு நீங்களும் ஆசிக்கா பாட்டு தாங்கன்னு கேட்டா உங்களோட பேரும் நாங்க டபான்னு சொல்லுவோம்.
0: டபான்னு சொல்லுவோம். இடந்திருக்கிற மதிய நேர குதூகலம் நேரம் 12:32.

0: ரைட், நல்ல பாடல் வந்திருக்கிறது. வச்சாலும் பேர் வச்சாலும் வைக்காம
1: போனமாய் வைக்கணும் அபிலாஷன் அப்படின்னு பசந்த வைக்க சொல்லி சொல்லிட்டாங்க.
0: வைக்கணும்
1: இந்த விஜய் விஜய் இல்லாம ஆல்பிலிங்கி அபிலாஷன் அந்த மாதிரி பேர் வைங்க அப்படி சொல்லிக்காங்க.
0: நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. டிக்கி லோனா திரைப்பட பாடல்
1: யுவன் சங்கர்
0: சந்தோஷமா கடந்திருக்கிறோம். இப்போ அலைப்பிலூர் நேயர்களோட பேசுறதுக்கு வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் தாரு.
0: வணக்கம். யாருது யாருது? எப்படி போகுது அப்புறம் வாழ்க்கையெல்லாம்?
1: அவங்கட
0: பேசும்போது கொஞ்சம் கவனமா
1: பேசணும். டீச்சரோட கவனமா பேசும். என்ன டீச்சர்? விஜய படிச்சுனா
2: நன்றி.
0: எல்லாரும் நடந்து கொண்டு பாடல் தருவோம். நீங்களும் எங்களோடு இருந்து கொள்ளுங்கள். 3 மணி வரைக்கும் இது மதிய நேர குதூகலம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது மனுத்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் திரையாக சூப்பரான ஒரு பாடல்.
3: திரை உலகின் நட்சத்திர
4: அவரை என்ன தூக்கி எறிஞ்சிட்ட போது எனக்கும் தூக்கி எறியறதுக்கு மானம் இருக்கு, ரோஷன் இருக்கு. இது பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன். யாசைக்காக சுத்தி சுத்தி வந்து இப்ப என்ன குப்பையா எடுத்தறிஞ்சாரே, அதே மாதிரி உனக்கு அவர் குட் பை சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. உனக்கு என்ன, வந்தவன் யாருன்னு விசாரிக்கிறவளா, போறவன் யாருன்னு கவலைப்படுறவளா? இந்த ராஜா இல்லைன்னா இன்னொரு மந்திரி வரப்போறா. ஆசைக்கு பொண்ண மாத்திரம், காசு காண மாத்திரம் பொருத்தமா செஞ்சிருக்கீங்க. கரெக்ட், சரியான ஜோடி. என்ன என்ன வேணா சொல்லுங்க. அவரை அலட்சியப்படுத்துறீங்க. அவரை அப்படி என்ன ராஜா உனக்கு? தெய்வம். ஆமா, அவர் ஒரு பெரிய தெய்வம். இவ மலருக்கு மலர் தேன் குடிக்க போற இவங்க எல்லாம் தெய்வமா? மலர்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தைய மறந்துடாதீங்க. ஆசைப்பட்ட அந்த மலர் தவறி புழுதியில விழுந்து மண்ணோட மண்ணாயிடக்கூடாதுன்னு அவர் பாடுபடுறாரு. அவர் என்ன நாடி வர்றதுக்கும் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கும் நிச்சயமா சத்தியமா ஒரு காரணம் இருக்கு. அப்படி என்ன காரணம் சொல்லு.

இன்றைய வலைதளத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் நடிகை ஸ்ரீதேவி. இவர் நடித்து வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் ஒவ்வொரு மணித்தியாலமும் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். செவிகளுக்கு விருந்தாய், செவிகளுக்கு விருந்தாய்.

0: பாடுதல் ரைடர் சூப்பரான பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். மதிய நேர குதூகலத்தோடு இணைந்திருக்கும் இந்த நேரம் 12:48 ஆகிறது. குறிப்பா வந்து இப்ப சில விஷயங்கள் வந்து ஞாபகப்படுத்த
1: வேண்டியது,
0: இப்ப நமக்கு பிடிச்சவங்க சில விஷயங்களை சாதிக்கும் போது நமக்கு வந்து சந்தோஷமா இருக்குமா
1: இல்லையா?
0: இப்ப வந்து நீங்க விஜய் ஃபேன் அப்படி இருந்தீங்கன்னா நாங்க வந்து இந்த விஜய் சிஎம் ஆனதோட நாங்க சந்தோஷப்பட்டோம், சந்தோஷம் தானே. அதே மாதிரி நாங்க தலை ஃபேனா இருந்தா தலை வந்து ரேஸ் ஓடி அப்படி நிறைய மூன்றாம் இடத்தை பெற்றிருக்காரு, அதனால பரவாயில்ல நாங்க சந்தோஷப்படுவோம். அதே போல கிரிக்கெட்டா இருந்தா நம்ம தோனியோ சச்சினோ செஞ்சுரி அடிச்சா நாங்க
1: சந்தோஷம்.
0: இந்த மாதிரி இப்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த வந்து நாங்க ஞாபகப்படுத்த போறோம். எங்களுடைய இலங்கை வங்கி சரியா, இந்த BOC வந்து இலங்கை பொறுத்தவரைக்கும் 87 வருட பாரம்பரியத்தை கொண்ட ஒரு வங்கியாக இருக்கிறது. அவங்க வந்து ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சிருக்காங்க.
1: என்னது?
0: நாங்க வந்து வாடிக்கையாளர் என்ற ரீதியில நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படணும் சரியா. 87 வருட பாரம்பரியத்தை கொண்ட எங்களுடைய BOC ஆனது இலங்கையில் இப்பொழுது 2026 ஆண்டுக்கான மதிப்பு மிக்க வணிக நாமமாக இந்த முறையும் தெரிவாகி இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் சந்தோஷமா ஞாபகப்படுத்திக் கொள்றோம். எங்களுக்கும் அது பெரிய மிகப்பெரிய சந்தோஷம்,
1: பெருமைதான்.
0: அதாவது இந்த பிராண்ட் ஃபினான்ஸ் லங்கா அப்படின்ற ஒரு வெளியீட்டு நிறுவனம் இருக்கிறது, அவங்க வந்து வெளியிட்டுள்ள தரவரிசையில், உத்தியோகபூர்வ தரவரிசையில் வந்து இந்த வருடத்துக்கான 2026 ஆண்டுக்கான மதிப்பு மிக்க வணிக நாமமாக BOC தெரிவாகி இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே சந்தோஷமாக நாங்களும் BOC வாடிக்கையாளர் என்பதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த 14.1 வருடாந்த வளர்ச்சியுடன் இந்த வருடத்துக்கான 65.5 மில்லியன் உயர்வடைந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. எனவே 65.5 மில்லியன் பங்கோட வந்து இந்த வருடத்திற்கான மிக சிறந்த வங்கியாக எங்களுடைய BOC வங்கி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல இந்த பட்டியலில் வந்து 500 வங்கிகள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. 500 வங்கிகள்லையும் பேங்க்ஸ்லையும் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வங்கி இந்த BOC தான் அப்படின்றது இன்னும் மிகப்பெரிய
1: பெருமையான
0: உலகராவிய ரீதியில தெரிவு செய்யப்பட்ட தரவரிசையில 500 வங்கிகள்ல எங்களுடைய இந்த இலங்கை வங்கி தான் முதல் வங்கியாக இருக்கிறது அப்படின்றது இன்னும் ஒரு பெருமையாக இருக்கிறது. அதே போல இந்த நாமம் வந்து லேசா கொடுத்துற நாமம் கிடையாது, டக்குன்னு எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அவங்க என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துதான் கொடுக்குறாங்க. அந்த நிறுவனம் வந்து இந்த பிராண்ட் ஃபினான்ஸ் லங்கா அப்படின்றது சரியான முறையில வந்து மதிப்பீடு செய்வாங்க. ரைட்டா, இப்ப அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த நவீன வங்கி நடைமுறை, அதாவது இந்த பேங்க்ல வந்து புதுசு புதுசா என்ன மாதிரியான விஷயம் கொண்டு வராங்க அப்படின்றத பாத்துருக்காங்க. இப்ப வந்து நிறைய டெக்னிக்கல் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, நம்ம முன்ன மாதிரி போயிட்டு லைன்ல எல்லாம் நின்று காசு இல்ல, நிறைய புதிய நடைமுறையில வந்திருக்கு, நவீன முறையில நிறைய விஷயங்களை நாங்க பண்ணலாம். சோ அந்த மாதிரியான விஷயங்களை பாத்துருக்காங்க. அதே போல வாடிக்கையாளருக்கும் நமக்கும் வந்து என்ன மாதிரியான ஒரு உறவு முறை இருக்கிறது, இவங்க வந்து வாடிக்கையாளர் எப்படி டீல் பண்றாங்க கஸ்டமர்ஸ். நாங்கெல்லாம் முன்னெல்லாம் வேற பேங்க் போனா கொஞ்சம் கதைக்க மாட்டாங்க, ஆனா BOC போனா டக் டக்குன்னு நம்ம வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம், வந்து ஸ்மூத்தா வேலையெல்லாம் முடியும். அந்த மாதிரி விஷயங்களை பாத்துருக்காங்க. சமூகத்துக்கு வந்து சோசியலுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் சமூக பொறுப்பான வேலையில செய்யறாங்களா அப்படின்ற விஷயத்தையும் பாத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து இந்த இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சேர்த்து சலிச்சு எடுத்துதான் இந்த நாமத்தை வந்து இந்த வருடத்துக்கான மிக சிறந்த நாமமாக கொடுத்துருக்காங்க. சோ எங்களுக்கும் பெருமை, BOC அதாவது இலங்கை வங்கியின் மிக சிறந்த வாடிக்கையாளராக நாங்க இருக்கிறதுல நாங்க பெருமைப்படுகிறோம். எனவே இந்த 2026 வருடத்திற்கான மதிப்பு மிக்க வணிக நாமமாக எங்களுடைய இலங்கை வங்கி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றதுல இலங்கை வங்கியின் வாடிக்கையாளராக நாங்களும் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் வளர்ச்சி அடையணும் அப்படின்ற விஷயத்தை நாங்களும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்காக நாங்கள் சொல்லி தரப்போகின்றோம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம். எங்களோட அலைபேற்படுத்தலாம், அதே போல பேஸ்புக் பக்கமாக வரலாம், உங்களுடைய பதிவுகளை பதிவிடலாம். நேரம் சரியாக 12:52.

0: தசமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 9 இந்திய மீனவர்களும் படகொன்றும் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு வேளையில் தலைமன்னார் உருமலை முனைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீன்பிடி படகொன்றும் அதிலிருந்த 9 இந்திய மீனவர்களும் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர். குறித்த மீன்பிடி படகு சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்கு நுழைந்து கடல் அடிவாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அடிமடி வலை முறையை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளது. இதன்படி கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்ட 9 மீனவர்களும் மீன்பிடி படகும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்பிடி பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: இஸ்ரேலிய படையினர் நப்ளஸ் ஆளுநரகத்துக்கு உட்பட்ட 3 நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இன்று அதிகாலை சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். நப்ளஸ் நகரின் வடமேற்கிலுள்ள முர்கா, தெற்கிலுள்ள குஸ்ரா மற்றும் கிழக்கிலுள்ள சலம் பகுதிகளில் ராணுவ வாகனங்கள் நுழைந்து வீடுகளை சோதனையிட்டதாக வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொருக்காவில் பல வீடுகளில் சோதனை நடத்திய இஸ்ரேலிய படையினர் பல பலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளனர். இதேவேளை துல்கரம் நகரின் வடக்கிலுள்ள அல்லார், சுய்டா மற்றும் காஃபாவின் பகுதிகளில் இருந்து மேலும் 5 பலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல் 102.6 102.8 காற்றலையில் முதல்வன்

0: ஆயிட் சூப்பரான பாடலோடு இன்றைய இரண்டாவது மடத்தியாலத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இது மதிய நேர குதூகலம். நேரம் சரியாக 1:09. அது ஐ திரைப்பட பாடல்.
1: ஐ திரைப்படம்
0: பாத்தீங்களா?
1: நான் படம்
0: பாக்குறீங்களா?
1: வணக்கம்.
0: மது எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்னு கவலையா சொல்றீங்க?
2: நாங்க
1: நல்லா இருக்கேன். நாங்க நல்லா இருக்கீங்க கூட. எங்க இன்னும் ஒரு மாய வீட்லயா வேலையா சும்மா இருக்கீங்களா? ஸ்கூல்லயா?
0: அப்படின்னு கொஞ்சம் கவலையா இருக்காரு.
1: ஏன்னா
0: இப்ப மதியம் குளிச்சுட்டு இருக்கும் போது நான் ப்ரோக்ராம் கிளியட் ஆச்சு வாங்கன்னு சொல்லி கால் பண்ண போட்டோ சோப்போட அப்படியே இங்க
1: வந்துட்டேன்.
0: இப்ப தலையில சோப்பு இப்ப தலையில சோப்பு நர இருக்கா வேற ஷாம்பு நர இருக்கான்னு தெரியல.
2: என்ன
0: சமையல்?
2: அந்த
1: விஷயம் சிக்கனுக்கு தெரியாது. சிக்கன் சாப்பிடும்போது அதுல பேர் கோழி. என்ன சித்த போறதான் சிக்கன் ஆகுது?
0: என்ன ஒரே பேர் பேர் சித்த பிறகு எத்தனை பேர் பாத்தீங்களா? சிக்கன் லெக் பீஸ்
2: என்ன
1: சாங்?
0: எனக்கு
1: நன்றி. பாட்டு வரும்.
0: ராய் தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. பாடல் வரும். இந்த உப்புக்கல்லு
1: உப்புக்கல்லு
0: செங்கல் இந்த மாதிரி பாடலாம் கேட்கலாம்.
1: கேக்குதான்.
0: இது வந்து உப்புக்கல்லு பாட்டு. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதுகலம். சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். 3 மணி வரை வந்து கொள்ளலாம். நேரம் 1:12. அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0-1-1-2-7-5-0-0-1-1-1-2-7-5-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-
1: சந்தம் பக்கத்துல முகநூல பசந்தான ஒரு போட்டோ ஒண்ணு, அதுக்கு கீழே தாரு தாருக்கு பாட்டு ஒண்ணு சொல்லி டமான்னு டைப் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா டுமீன் எடுத்த படாருன்னு ஒரு பாட்டு போட்டுருவோம்.
2: We're gonna blow the

0: ரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ரைடெக் சீல் கோட்.
1: சபிகளுக்கு விருந்தாய், சபிகளுக்கு விருந்தாய், மதிய நேர குதுகுதூகலம்.
2: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்ற

கிழக்கு விருந்தாய் மதிய நேர குதூகலம் 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: கொலம்பஸ் வந்தது. ஜீன்ஸ் திரைப்பட பாடல் ரஹ்மான் பாடலை பாடியிருந்தார். அவருடைய சீலையே வந்திருந்தது. நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்லாசன். சந்தோஷமாக நடந்திருக்கிறோம். நேரம் ஒரு மணி கடந்து 27 நிமிடம். இந்த நேரத்தில் அழைப்பில் ஒரு நேர் வணக்கம்.
1: அவர் கொஞ்சம் சுணக்கத்தில்
0: வந்தார் போனார், வந்தார் வென்றான்ற மாதிரி வந்தார் போனார். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? ஹலோ.
2: நீங்க ரேடியோ நம்பிக்கை கிராமம் ஹெரல்ட் சந்திரா தற்பொழுது பிரதிமாபுரம் லைனல் கிரேகரி எங்களது ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லைனல் கிரேகரி அவர் வீட்டில் இருந்து.
1: லைனல் ஐயாவோட பாட்டுக்கு ரெடி ஆகிக்கீங்கன்னா
2: லைனல் ஐயா பெரிய பாக்ஸ் எல்லாம் போட்டு இந்த வீதி முழுக்க கேட்கக்கூடியதாக
1: என்ன
0: வேலை இல்லையா அந்த பக்கம் போயிருக்கீங்க?
2: நண்பரை
0: பார்த்து அப்படியே கொஞ்சம் போக்குவரத்து மாதிரி போட்டு போயிருக்கீங்க அப்படித்தானே?
2: ஒரு சாப்பாடு அடிக்கிட்டு
1: சாப்பாடு அடிக்க வேணா சாப்பிடுங்க.
0: சாப்பிடு. நீங்க சாப்பாடு சாப்பிடாட்டி அவர் அடிப்பார்.
1: சரி, லைனல் ஐயாவையும் கேட்டு சொல்லுங்க.
2: என்ன
1: லைனல் ஐயா கோமத்த லைனல் ஐயா வெடாக்னா லைனல் ஐயா அப்பித்தக்க தரா என்ன
0: உங்களுக்கான பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். லைனல் ஐயாவும் எல்லாரும் சேர்த்துட்டு அவர் யார் யாருக்கு பாடல் கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் சேர்த்து கொண்டு பாடல் கேட்கலாம். நீங்களும் எங்களோட சந்தோஷமாக இருந்து கொள்ளலாம். 3 மணி வரைக்கும் இது மதிய நேர குதூகலம். எங்களோட அழைப்பு ஏற்படுத்தலாம்.
1: 0112 5001
0: அதே போல 0112 7 5 1 1 1
1: கலப்பேற்படுத்துங்கள்.
0: பதிவுகளை பதிவிடலாம். உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் www.vasanthamfm.lk நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டால் எங்களோட பேஸ்புக் பக்கமாக வாங்க. சந்தோஷமாக துல்லியமாக தெளிவாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருங்க. இலங்கையில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க 102.6 102.8 அலைவரிசையில் வசந்தம் கேட்டுக்கொண்டு

0: கிழக்கு விருந்தாய் மதிய நேர குதுகுதூகலம்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

0: ஹைலைட்டாக ஜெமினி திரைப்பட பாடல் கேட்டோம். சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். மதிய நேர குதூகலத்தோடு இந்த நேரத்தில் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு இன்னொரு விஷயமாக இருக்கிறது. எங்களுடைய பிஓசி பற்றிய மிக முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் எங்களுடைய அன்பார்ந்த வாடிக்கையாளர்களுக்கு ஞாபகப்படுத்த தயாராக இருக்கிறோம். இலங்கை வங்கியானது இந்த 2026 ஆண்டுக்கான மதிப்பு மிக்க வணிக நாமமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். 87 வருட பாரம்பரியத்தை கொண்ட எங்களுடைய பிஓசி, அதாவது இந்த பிராண்ட் பினான்ஸ் லங்கா என்று சொல்லக்கூடிய நிறுவனமானது தெரிவு செய்யப்பட்டிருக்கும் மிக சிறந்த வங்கிகளில் ஒன்றாக இந்த 2026 ஆண்டு மதிப்புமிக்க வணிக நாமமாக பிஓசி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வருடத்தில் மாத்திரம் 14.1 வருடாந்த வளர்ச்சியுடன் மொத்தமாக 65.5 மில்லியன் உயர்வடைந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே 65.5 மில்லியன் வருட உயர்வோடு இந்த வருடத்தின் மிக சிறந்த நாமமாக பிஓசி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 500 வங்கிகளில் உள்ள இலங்கையின் முதல் தர வங்கியாக இந்த வங்கி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே இந்த தெரிவானது அவர்களுடைய சேவைக்காக மாத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. நவீன வசதிகளுடன் கூடிய நடைமுறைகள், அதே போல வங்கியில் ஏற்படக்கூடிய புதிய நடைமுறைகள், அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நவீன நடைமுறைகள், அதே போல வாடிக்கையாளர்களுக்காக வாடிக்கையாளர்களோடு அவர்கள் கொண்டுள்ள உறவு முறை போன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு இந்த நாமத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல இந்த சந்தைப்படுத்தல் சேவை மிக சிறப்பாக இருக்கிறது. பிஓசியினுடைய சந்தைப்படுத்தல் சேவை, அதே போல சமூக பொறுப்புடன் கூடிய சேவைகளாக அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய சேவைகள், சமூக பொறுப்போடு கூடிய என்னென்ன மாதிரியான நல்ல சேவைகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பது பற்றி நிறைய விஷயங்களை தெரிவு செய்து, நிறைய விஷயங்களை தேர்வு செய்து இந்த நாமத்தை அவர்கள் இந்த வருடத்திற்கான மிக சிறந்த நாமமாக எங்களுடைய பிஓசிக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே பிஓசியின் வாடிக்கையாளர்கள் என்ற ரீதியில் நாங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றோம். இன்னும் இன்னும் ஏராளமான விருதுகளையும் ஏராளமான நல்ல விஷயங்களையும் பிஓசி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்துக்களாக இருக்கிறது. எனவே நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். 3 மணி வரை இது மதிய நேர குதூகலம். சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நேரம் 1:42 கடந்த 42 நிமிடமாக இருக்கிறது. இப்ப நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போறது இந்த மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஆக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவருடைய சூப்பரான ஒரு பாடல்.
1: திரை உலகின் நட்சத்திரம்.
2: ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நீ பாசான்னு சொன்ன எங்கிட்ட மாதிரி சொல்லலையே.
3: ஆமா, ஊர்ல இருக்கிற மரம், மட்டை, குளம், குத்துக்கல்லு இது எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டு முடியும்.
2: மயிலு கையில என்ன வச்சிருக்க சொல்லு?
3: மண்ணாங்கட்டி
2: இல்ல செம்பகப்பு. கவுண்டர் விட்டு வைக்கப்படத்துல கோழி பிடிக்க போனா பக்கத்துல செம்பக மரத்துல ஏறி கால கருவல முள்ளு எலும்பு வரை குத்துச்சு.
3: இது எனக்கு பிடிக்கல. உன் மகர்கிட்ட மாதிரியே இருக்கு. நீயே உன் காதல சொல்லிவிக்க.

0: மலையாளத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சொல்லித்துக் கொண்டிருப்பவர் இன்றைய நாள் நடிகை ஸ்ரீதேவி, மறைந்த நடிகை ஸ்ரீதேவி.
1: ஸ்ரீதேவினா
0: அந்த காலத்துல ஸ்ரீதேவினா ஒரு அழகு தானே?
1: அம்மா செல்லிவேல
0: அப்படி ஒரு அழகு. அந்த அழகுக்கு
1: பேர் எனக்கு தெரியும். அந்த காலம்
0: அந்த காலம் நீங்களாம் இப்ப
1: புதுசுதான்.
0: காலத்துல வந்து நாங்க ரஜினி கமல் அப்படி ஜோடி அப்படின்னா நாங்க ஸ்ரீதேவி தான் ஞாபகம் வச்சிருப்போம். அப்படி ஒரு அழகு, அழகான ஒரு நடிகை, சிறப்பான ஒரு நடிகை. மறந்துட்டாங்க பரவாயில்ல. இருந்தாலும் அது தனிக்காட்டு ராஜா திரைப்பட பாடல், சூப்பரான ஒரு பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு சேர்ந்து ஜானகி, ரைட். அவர் பாடிய பாடல்கள் இன்றைய ஒரு மணித்தாலமும் இந்த ஸ்டார் ஆஃப் தி டேயாக சொல்லிக் கொண்டிருக்கும். இப்போ நம்ம அதை பற்றி பேசி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து யார் வந்திருக்கா அப்படின்றத பார்க்கலாம்.
1: அவரோட பேசி பார்ப்போம்.
0: வணக்கம். வணக்கம். யாரு இது இவ்வளவு சோகமா பேசுறது?
2: பஸ்மா.
0: தம்பலகாமம் எப்படி இருக்கு? தம்பலகாமம் எல்லாம் இப்போ வெயில் என்ன? தம்பலகாமம் திருக்கோயில்னாவே வெயில் தான். அப்புறம் அறுவடை எல்லாம் முடிஞ்சா ஊர் பக்கம் வயல் எல்லாம் பெட்டி முடிஞ்சா?
2: நமக்கு
0: வயல் இருக்குதா?
2: நம்மளுக்கு
0: வயல் இல்ல, ஊருக்குள்ள என்ன செய்யறீங்க நீங்க? போயிட்ட
1: பாட்டு கேக்கு
0: தாண்டி போனீங்க திருக்கோயில் வரும், அப்புறம் தம்பலகாமம்
1: அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்?
0: நம்ம போகாத இடமா
1: நீங்க
0: மாச மாசம் அனுப்பிட்டு இருக்கீங்க. அங்க போங்க
1: போண்டு
0: போயிட்டு இப்ப ஊரு ஊரா எங்களோட சொந்தங்களை வந்து சந்திச்சுட்டு வரதான வேணும்.
1: பாட்டு தந்துடுவோம்.
0: தொடர்ந்து மனித குலங்கள் இது மதிய நேர குதுகலம், நேரம் 1:51.

0: 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
4: இது மக்கள் சூடிய மகுடமே.
3: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வர வேண்டாம், எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: பாராளுமன்றத்தின் முன்னாள் பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். சபாநாயகரினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் வாகனங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ இல்லங்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பான முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற முன்னாள் பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன உள்ளிட்ட தரப்பினரால் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் இன்று வருகை தந்துள்ளார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் MLA ஹிஸ்புல்லா வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். சொத்துக்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈராக்கில் சட்டவிரோதமாக கடத்துவதற்காக தயாரித்து வைத்திருந்த 20 உள்ளூர் தயாரிப்பு ட்ரோன்களை அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் கைப்பற்றியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையின் போது ட்ரோன்களை கடத்தும் நோக்கில் தங்களிடம் வைத்திருந்ததாக அவர்கள் ஒப்புக்கொண்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அண்டை நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு ஈராக்கின் நிலப்பரப்பையோ அல்லது வான்வழியையோ பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என ஈராக் அரசு தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: அதனால
1: அந்த லபுக்கல வழியால நம்ம வரும்போது நிறைய பெண்ட் எல்லாம் தாண்டி வரும்போது கொஞ்சம் கஷ்டம்.
0: நாட்டுக்கோழி
1: வசந்தம் தெளிவாக துல்லியமாக கேட்கலாம். அப்படி கேட்டு இருந்தா நீங்க எங்களோட அலை ஏற்படுத்துங்கள். 0112-7750-01 அல்லது 0112-7750-11
2: அப்படி மீனிஷின் நூல் வழியாக வாழமை வளமையா வாரமாய் வந்தீங்கன்னா ஆசி காப்பீங்க.
1: வரக்கூடாது. இட்லி கடை திரைப்படத்துக்காக பாடல் வருகிறது.

நாட் அவுட் பாக்குறீங்களா? சே அடே, ஐயோ ஜானி வாய்ஸ் பா.

0: பொண்ணு அப்படின்னு
1: போயிருக்காரு. கவனமா இருந்து செல்லிக்காருன்னு உங்களுக்கு அப்படி தான் செல்ல இல்லையா?
0: எனக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, பயவிடாங்க. விக்ரம் திரைப்பட பாடல் வந்தது அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் கமல்ஹாசன் பாடலை பாடியிருந்தாங்க. இணைந்திருப்பது மாத்திய நேர குதூகலத்தோடு நேரம் 2:19. இந்த பக்கம் யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், நான் திங்கவழி தோப்பூர் அனீஃபா.
0: தோப்பூர் அனீஃபா, எப்படி இருக்கீங்க அனீஃபா?
2: நல்ல சூப்பரா இருக்கீங்க, அருமையான பாடல்கள், சூப்பரா இருக்கீங்க ப்ரோக்ராம்.
0: ரைட் ரைட். அப்புறம் அனீஃபா சொல்லுங்க, உங்களோட தான் அபுல்லாசன் பேசி.
1: என்ன கூட்டாயத்தை அனுப்பா, நான் எப்படி தோப்பூர் எல்லாம் எப்படி சீதை மலையாவி
2: தெரியாது எனக்கு. இந்த அன்பின் நத்துல
0: எப்படி எப்படி எப்படி எப்படி
1: அவர்
0: வீட்டை போய் சாப்பாடு கேட்டா சோறு போட்டு அதுக்கு கறி ஊத்த மாட்டார், அன்பு தான்
1: ஊத்துவாங்க. தோப்பூர் அனுப்பி ஹில்லே
0: அதானே. அப்புறம் வேலையில அப்படி போயிட்டு இருக்கு, சூப்பர் தானே.
2: என்னமா
1: பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? குத்து பாட்டு, காதல் பாட்டு, சோக பாட்டு, தத்துவ பாட்டு?
2: இந்த நேரத்தையும் குத்து பாடுகள் நல்லா இருக்கும்.
0: அவர் ஒரே அவர் ஒரே ஒரு பாட்டு தான் பிடிக்கும், நிப்பாட்டு.
1: நிப்பாட்டு என்ன கஷ்டமான பாட்டு என்னதானே.
0: நல்ல ஒரு பாடல் வருகிறது. யார் யார் சேர்த்து
2: பாடல்? வத்தல் ஐயா கண்ணு, கம்பா அப்துல் மஜீத், தோபூர் நோடின், தோபூர் செல்வனார் மொஹைடீன், தோபூர் நோடின் ராஜிகாணி, எனக்கு வேண்டி உங்களுக்கு வேண்டி நிறைய நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டு அனைத்து நேரங்களுக்கு வேண்டிதாங்க.
0: நன்றி. எல்லாரையும் மனத்து கூட பாடல் கேப்போம். ரைட், எல்லாருக்கும் பாட்டு.
1: அதுதான்
0: கஷ்டமான பாட்டு. ரைட், தொடர்ந்து மனந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதுகலம், நேரம் 2:21.

0: நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. கே ஜே யேசுதாசோடு சேர்ந்து சாதுனா ஸ்வர்க்கம் பாடிய பாடல், அது பூவெல்லாம் முன் வாசம் திரைப்பட பாடல், வித்யாசாகர் இசையில் பாடல் வந்திருந்தது. இணைந்திருக்கிறோம் மதியனர் குதுகலத்தோடு. இப்போ பேஸ்புக் பக்கம் நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க, அந்த சொந்தங்களை முடிக்கடையே சேர்த்து கொள்ளணும் இல்லையா? ஜெகன் ஜெகா வந்திருக்கிறாங்க, மணிக்கம் ஜெகா ஜெகா வந்திருக்கிறான். ஹாய் பிரதர் சன்பார்ந்த மதியனர், வணக்கம். நான் மது கெரவலப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதா சொல்லியிருக்காங்க, அவங்க அழைப்பிலையும் பேசினாங்க என்ன
1: பேசுங்க.
0: ரைட், அதே போல எல்வின் ரவீந்திரன் வந்திருக்காங்க, அன்பார்ந்த மதியனர் வணக்கம் அண்ணா, இருவருக்கும் நிகழ்ச்சி சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். ரவீந்திர நீர்கொழும்பிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க.
1: மருதானிலிருந்து ரமேஷ் வந்திருக்கார், சுரேன் வந்திருக்கார், அது மாதிரி ஃபஷால் வந்திருக்கார், அதுபோல் ரகு வந்திருக்கார், ரகுநாத் வந்திருக்கா, கண்மணி வந்திருக்கா, எங்களுக்காக சூப்பரான பாட்டு தாங்க நான் சொல்லிக்காங்க.
0: கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. அதே போல எங்களோடு தினேஷ் அஸ்வின் வந்திருக்கிறாங்க, ரொம்ப சூப்பரா போகுதுன்னா நிகழ்ச்சி, எங்களையும் நிகழ்ச்சி சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நல்ல ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. குறிஞ்சாங்கேணி அசூர்தீன் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி எல்லாரையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் தமிழகத்து உறவுகள் வந்தீங்க, தங்கம் வந்தீங்க, ஜெனிட்டா வந்து ஆண்டனி அம்மாள் வந்தீங்க, சூப்பராகினா நல்ல ஒரு பாட்டு தாங்க ஹீரோ கோலின்னு சொல்லிக்காங்க.
0: அதே போல பவானி சந்திரகலா வந்திருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. நசூர் வந்திருக்கிறாங்க, மதிய வணக்கம், கிண்ணியாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. சுதன் புஷ்பராஜ் வந்திருக்காங்க, நிகழ்ச்சி சூப்பரானா, இன்னும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்திருக்காங்க.
1: கொழும்பு ரெண்டிலிருந்து ஞானசிகாமணி, புஷ்பராணி, நித்யா, ஹரித்ரா, பவிச அக்ஷயாக்காக ஒரு நல்ல ஒரு பாடலே தாங்க அப்படின்னு சொல்லிக்காங்க.
0: ரூபி ஆர்ஜே ரூபி வந்திருக்காங்க, நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே போல வணக்கம் நிகழ்ச்சியோடு புதுவில் ஜமால்தீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் வந்திருக்காங்க, இனிய மதிய வணக்கத்தோடு. அதே போல புவனேஸ்வரன் மங்கையரசி வந்திருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி எல்லாரும் எடுத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கேட்டுருக்கிறாங்க.
1: நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தானே பாட்டுகள் உண்டு சின்ன பட்டாரு டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க, அப்படி நேரடியா பேசணும் கால் பண்ணுங்க. 0312 7102 1 இருக்கு.
0: அப்படி அது இல்லை அப்படின்னு சொன்னா 0112 7107 1 கலை பேற்படுத்துங்க. அதேபோல பேஸ்புக் பக்கமாக வாங்க நிகழ்ச்சியில் நடத்திக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். நேரம் 2:30.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம். அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.

0: ரைட்டர் அருமையான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நல்ல ஒரு பாடல், ஜித்தன் திரைப்படத்துக்காக பாடல் வந்திருந்தது. இணைந்திருக்கிறோம் மதிய நேர குதூகலத்தோடு. நேரம் இப்பொழுது 2:40 இருக்கும். இந்த நேரத்தில் அழைப்பில் ஒரு நேர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். மஸ்கலியா ராஜேந்திரன்.
1: மஸ்கலியா மஸ்கலியா தமிழ் வீட்டு ராஜேந்திரன்.
2: ராஜேந்திரன் நானா, எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி?
0: சில நேரம் தபால் கந்தூர் வீதினு பழைய பேர் வச்சிருப்பாங்க, இப்ப தபால் கந்தூர்
1: அங்கேயே தான்
2: இருக்கீங்க. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க.
1: அப்ப ஒரு காதலி அவன் காதலிக்காக சொல்றேன், பாராட்டா நீ மனசுல நீ மழை போல இருக்குது அப்படின்னு சொல்லி, மழை போல இருக்குது. அப்ப அவ சொல்றான், அங்கே விடுதல வந்தா புயிடுவானே, அப்ப நீ எப்படி என்ன விரும்புற அப்படின்னு. அப்ப சரி, நான் விரும்புறேன் மலையாருனா வெள்ளத்துல சரிதும் பாப்போம், உங்க ஜாதி என்னன்னு கேட்கிறான். அப்ப இவன் சொல்றான், அவன் காதலி சொல்றான், நான் ஆண் ஜாதி, நம்ம பேசிக்கிட்டதை பார்த்து நீ எனக்கு பெண் ஜாதி அப்படிங்கிறான். என்ன சொன்ன? என்னம்மா பெண் ஜாதின்னு சொன்னேன், இதுக்கு போயிட்டு கோவிக்கிறியா? அப்படியா? ஞானிச்சு நீ பெண் ஜாதின்னு பேசங்காட்டியே பெண்
2: ஜாதிங்கிறீங்க. பெண் ஜாதி
0: ஆண் ஜாதி வேற, பெண் ஜாதி வேற,
2: ரெண்டு பேர் தானே ராஜேந்திரன்.
1: ஆமா,
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ரைட், ஓகே. யார் யார் இருக்காங்க பாடல் கேட்க?
1: மற்றும் நம்ம காளிமுத்து கோபால் இருக்காங்க பெரிய மஸ்கலியாவோட, அனைத்து மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் அந்த கலிதாவளையில இருக்காரு, புண்ணசாமி குடும்பத்தினர் இருக்காரு, அவங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து கொடுங்க பாடல்.
2: காளிமுத்தான கேட்டேன்னு சொல்லுங்க.
0: மூன்று மணி வரைக்கும் இப்ப நாம நிகழ்ச்சியில் கேட்க போது இந்த மலத்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல்.
3: திரை உலகின் நட்சத்திர
4: மேல வச்சிருக்கிறத பாசமா இல்ல பயமா?
5: எனக்கு தெரியலையே.
4: பயமா இருந்தா எதிர்க்க உட்காரு, பாசமா இருந்தா பக்கத்துல உட்காரு. நான் என்ன சொன்னாலும் கேக்குற, எது சொன்னாலும் செய்யற. நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். கோபால், நீ என் கூட இருக்கிறதுனால ஊர்ல எல்லாரும் என்ன தப்பா பேசுறாங்க.
5: சந்தைக்கு
4: போ, இந்த பணத்துல ஒரு தாலி வாங்கிட்டு வா.
5: மயிலு,
4: என்னையே நினைச்சிட்டு இருக்கிற உனக்கு நான் என்னையே தரப்போறேன்.
0: மறைந்த நடிகை ஸ்ரீதேவி, அவர் நடித்த திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: ராய்ட் ஸ்டார் ஆஃப் தி டேக்கு சூப்பரான பாடல் வந்திருந்தது. அந்த பாடலை கேட்டுடம் ஸ்ரீதேவி நடிச்ச படம். கடைசியாக பேச போறார் யார் வணக்கம் வணக்கம் யாரு ரவுமா தம்புள்ள எப்படி இருக்கீங்க?
2: கொஞ்சம்
1: மரகறியாத அனுப்பலாம் தான்
3: தம்பிள்ள.
1: என்ன மாதிரி
2: கோச்சிலேனா
1: தம்பிள்ள வரணும் அந்த ரோட்ல
2: அப்படின்னா
3: கோச்சி வரக்குள்ள வாசல்ல நின்னா சரியா
1: என்ன பாட்டு வேணும்? பிறந்தாலும் விட மாட்டேன்.
3: நன்றி
1: நிகழ்ச்சிகள் 2:50 இப்ப நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல்

0: Bob Clearmount mixed with attitude, funky drums from hell. Sign up at the club, better
1: Ronnie, better Peter Rap. ராய்ட் இந்த பெட்டர் ராப் சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு.
2: அங்க என்ன வந்திருக்காங்க பெட்டர் ராப் ராணி
1: பெட்டர் ராணி பெட்ட
2: குரல் பெட்டர் வந்திருக்காங்க
1: எல்லா பேட்டை தாண்டி நம்ம பெட்டர் ராப் வந்திருக்காங்க. ஜி ஆர் ரைட், சந்தோஷமாக நாங்களும் விடுபட்டுக் கொள்ள போகின்றோம். இந்த 3 மணித்தாலம் எங்களுடைய மத்திய நேர குதூகலத்தோடு இணைந்து பாடல் விரும்பி கேட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்தோஷமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
2: ஆல் விலங்கி ஹபுல் ஹாசன்.
1: ஹபுல் ஹாசனோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் எம்பி விச்சை. தொடர்ந்து வசந்தத்தோடு நடந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சி இதே பெட்டரா போட இந்த 3 மணித்தாலும் 2 மணித்தாலும்

எப்படி பாட்டு என்ன, எனக்கே போட்ட மாதிரி இருந்தது. சுவரான ஒரு பாட்டு. ரொம்ப நன்றி விஜய் அண்ட் நபுலாசன். தொந்த மாசம் போட்டு கிடந்திருக்கலாம். போட்டு தாக்கிருக்கல் ஷூட் நேரம் இப்பொழுது மாலை 3 மணி டாட்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் பெக்கோ சமன் என்பவரின் தாயார் மீது துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு துப்பாக்கிதாரிகள் வந்ததாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளது. ஊறுபக்க மாத்தர வீதியின் தம்பஹல பொல்வாத்த பகுதியில் உள்ள மகத்துக்கு அருகில் அமைந்துள்ள தேயிலை தோட்டம் ஒன்றில் கைவிடப்பட்ட நிலையிலேயே இது மீட்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய ஊறுபக்க போலீசாரினால்

0: மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: ஆப்கானிஸ்தானில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 10 இல் 1 குழந்தை தற்போது கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சேவ் த சில்ட்ரன் அமைப்பின் புதிய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகளுக்கான நிதி பற்றாக்குறை காரணமாக அத்தியாவசிய மருத்துவ சேவைகள் மூடப்பட்டு வருவதால் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டின் 2வது காலாண்டில் கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் ஆப்கானிஸ்தானில் 3 இல் 2 மாகாணங்களில் குழந்தைகளுக்கு இடையிலான கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் தரவுகளை மேற்கோள் காட்டி தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனிதள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகின்ற மைந்து வாழ்க்கும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றையும் நிறைய விஷயங்கள் பேச போகின்றோம். உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற சுவாரஸ்யத்தோடு இன்றும் நல்ல பல விஷயங்கள் போட்டு தாக்க நிகழ்ச்சியில் இருக்கிறது. இன்றைய போட்டு தாக்க நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துவதில் ரொம்ப பெருமையா இருக்கிற என்னை பொறுத்த வரைக்கும் போட்டு தாக்க நிகழ்ச்சியினூடாக இந்த விஷயத்தை நினைவுபடுத்துறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்தா எந்த அளவுக்கு நாங்க சந்தோஷப்படுமோ அந்த அளவுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு சந்தோஷம்தான் வாழ்நாள் முழுக்க எங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கின்ற ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சந்தோஷம் தான். குறிப்பாக சொல்ல போனால், நாங்க வந்துட்டு எங்களுடைய அதிர்ஷ்டம், அதாவது குறிப்பாக எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பணம் இருக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பணம் இருக்கு, அதை நாங்க முதலீடு செய்யணும், எங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சிறந்த முதலீட்டை நாங்க தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம், குழப்பத்தில் இருப்போம். இந்த பேங்க்ல வந்துட்டு டிபாசிட் பண்ணலாம், இதுக்கான ஒரு லாபமான ஒரு நம்பிக்கையான முதலீடு செய்யக்கூடிய ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்களுக்குள்ளே நிறைய கேள்வி கேட்போம், அக்கம் பக்கத்துல இருக்கவங்க விசாரிப்போம். ஆனா யாருமே நம்பிக்கையான ஒரு பேங்கை உத்தரவாதம் கொடுத்து சொல்ல மாட்டாங்க. ஆனா எப்போதுமே எங்களுடன் பாரம்பரியமாக நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரே ஒரு பேங்க் இப்பவும் இந்த வருடத்தில் 2026 ஆண்டிலும் முதன்மை பெற்ற நம்பர் ஒன் பேங்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது, இலங்கை வங்கி. அதை நாங்க சொல்லக்குள்ள ரொம்ப பெருமையா இருக்கு. இலங்கை வங்கி இன்றும் முதலிடத்துல இருக்கு. உலகளாவிய தரைவரிசையில் பார்க்கின்ற போது 500 வங்கிகளில் இலங்கை வங்கியும் இருக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது 14% வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னா இல்ல ஏதாவது ஒன்றை பத்தி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா AAA ரேட்டிங் பார்ப்போம், AAA ரேட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம், அதுக்கான ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நாங்க அலசி ஆராய்வோம். அதே மாதிரி தான் AAA ரேட்டிங் கொடுக்கப்பட்ட இந்த வருடமும் BOC பேங்க் வந்துட்டு பிராண்டட் மதிப்பு மிக்க நம்பர் 1 நாமமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கிறது. அது மட்டுமல்ல, 87 பாரம்பரிய நம்பிக்கை கொண்ட எங்களுடைய நாமம் கூட இலங்கை வங்கி பெருமையா சொல்லலாம். உங்களுக்கான ஒரு முதலீடு, நம்பிக்கைக்கான ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு இடம் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க யோசிக்கவே தேவையில்லை. AAA ரேட்டிங் இருக்கக்கூடிய நம்பர் 1 நாமம் கொண்ட இலங்கை வங்கியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த வருடத்தில் நம்பர் 1 ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இலங்கை வங்கியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கின்ற அந்த லாபம் கிட்டத்தட்ட 65.5 பில்லியன் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த லாபத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு எங்களுடைய நாட்டுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு வங்கியும் கூட, அது எங்களுக்கான ஒரு வங்கின்னு சொல்லக்குள்ள ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் இந்த நிகழ்ச்சியினூடாக, போட்டு தாக்கு நிகழ்ச்சியினூடாக இந்த நிமிஷத்துல சொல்லும் போது இன்னும் பெருமையா இருக்கிறது. குறிப்பாக அண்மை காலங்களில் ஏற்பட்ட இந்த டித்வா புயல், இதற்கான மிகப்பெரிய ஒரு முதலீட்டை ஒரு நன்கொடையை கொடுத்திருந்தார்கள் BOC இலங்கை வங்கியை பொறுத்த வரைக்கும். அது மட்டுமல்ல, ஏராளமான கிராமம் கிராமம் ஊடாக சென்று மக்களுக்கு தேவை செய்யக்கூடிய, தேவையை கேட்டறிந்து ஒரு சமூக சேவை செய்யக்கூடியதாக இருக்கிறது இலங்கை வங்கி. அது எங்களுக்கு பெருமையாகவும் இருக்கிறது. குறிப்பாக இலங்கை வங்கியில் இருக்கின்ற எங்களுடைய கணக்கு வழக்குகள், கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் செய்கின்ற போது அங்கு நாங்கள் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளுகின்ற போது நட்பான முறையில் அவர்கள் நடந்து கொள்ளும் போதும் இன்னும் எங்களுக்கு சந்தோஷத்தையும் பெருமையும் தருகிறது. மற்ற பேங்கோடு ஒப்பிடும்போது எங்களுடைய இலங்கை வங்கி பேங்க் இன்னும் அது வந்துட்டு மிகவும் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு வங்கியாக இருக்கிறது. இந்த வருடத்தோடு எந்த வருடத்தோடு ஒப்பிடும் போதும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கான உரித்தான, எங்களுக்கும் உரித்தான நம்பிக்கையான வங்கி அப்படின்னு சொன்னா இலங்கை வங்கி தான். அது இலங்கை வங்கி அப்படின்னு சொல்லக்கல இன்னும் பெருமையா இருக்கிறது. நாங்கள் இலங்கை வங்கியில ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம், அந்த கணக்கை நாங்க பண பரிமாற்றம் செய்து கொள்றோம் அப்படிங்கறதுல எங்களுக்கு இன்னும் பெருமையா இருக்கிறது. அதை நாங்க அழுத்தி சொல்லலாம். உலக அளவியான ரீதியில் UK-னூடாக ஒப்பிடுகின்ற போது 500 வங்கிகளினுடைய தரவரிசையில் எங்களுடைய வங்கி, அதாவது இலங்கை வங்கியும் உள்ளடங்கியிருக்கிறது அப்படிங்கிறது பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் வந்துட்டு நம்பிக்கையாக எங்களுடைய எதிர்காலத்தை கொண்டு செல்லக்கூடிய எந்த இடத்துலையும் நாங்கள் யோசிக்க தேவையில்லை. இலங்கை வங்கியில் நாங்கள் டிபாசிட் செய்கின்ற போது அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அங்கே இருக்கிற வேலை செய்கின்றவர்கள் எங்களோட நட்பான முறைகளில் எங்களுக்கான அந்த வேலைகளை இலகுபடுத்தி தருவார்கள். நீண்ட நேரம் நாங்கள் நிற்க தேவையில்லை, வேலைகளை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு ரொம்ப குயிக்கா எங்களுடைய அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கக்கூடிய மாதிரி அந்த வேலை வசதிகள் இருக்கும். அது மட்டுமல்ல, இப்போ
இருக்கிற இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய புதிய அப்டேட்டுகளை கொடுக்கின்ற பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு வங்கி அப்படின்னு சொன்னா இலங்கை வங்கி தான். யோசிக்க தேவையில்ல, நம்ம பெருமைப்படுத்தி சொல்லக்கூடிய ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு எங்களுக்கு கிடைச்ச எந்த அளவுக்கு சந்தோஷப்படுமோ அந்த அளவுக்கு நாங்கள் இலங்கை வங்கியின் ஊடாக எங்களுடைய பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே தேசத்தினுடைய அடையாளமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான வங்கி அப்படின்னு சொன்னா இலங்கை வங்கி தான். கடன் நீங்களும் அந்த இலங்கை வங்கியில உங்களுடைய கணக்குகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளுங்க. பெருமைப்படக்கூடிய ஒரு வங்கியும் கூட எங்களுடைய இலங்கை வங்கி அப்படின்னு சொல்லிக்கொள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. சரி, ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஜனாதிபதியினுடைய காரசாரமான ஒரு விஷயம் பேசுபொருளாக இருந்திருக்கிறது. அதாவது நீதித்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நீதித்துறையினுடைய நீதிபதியினுடைய வயதெல்லையை அதிகரிப்பதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது காரசாரமாக பேசிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய நடவடிக்கை குறித்து ஐநா வந்து ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பதவியில் இருக்கும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்க முடிவு குறித்து ஐநா வந்துட்டு கவலை தெரிவிச்சிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, அது நீதிபதிக்கே ஒரு நீதிக்கு ஒரு செய்யக்கூடிய ஒரு கலங்கலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இது குறித்து ஜனாதிபதியும் சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து ஆபத்தை ஏற்க தயாராக இருக்கிறேன், அதனால் எனது பதவி பறிபோனாலும் அதனை ஏற்றுக்கொண்டு விலகவும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் வந்துட்டு இந்த என்னுடைய அதிகாரத்தை தாண்டி மக்களுக்காக வேலை செய்கின்றேன், அதிகாரத்தை தாண்டி எந்த ஒரு முடிவும் நான் எடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஓகே, நல்ல விஷயம். இஸ்ரேலில் நிர்மாணம் செய்யக்கூடிய ஹோட்டல் அதே போல துறைகளில் வேலை செய்கிற வேலை வாய்ப்புகள் தருவதாக, இஸ்ரேலில் நிர்மாண பணிகள் அது மட்டும் இல்லை ஹோட்டல்களில் அந்த துறைகளில் வேலை வாய்ப்பு தருவதாக சொல்லி பெற்றுத்தருவதாக கூறி வேலை தேடுபவர்களிடம் பணம் வசூலித்த இருவர் இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியத்திடம் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் பிரிவால் கைது செய்யப்பட்ட ஒரு விஷயமும் பேசுபொருளாக இருந்திருக்கிறது. ஓகே, அதே போல 2025 ஆண்டில் பாராளுமன்றத்தில் சாப்பாட்டினுடைய செலவு இப்போ குறித்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. 247 மில்லியனாக உயர்ந்திருக்கிறதா எம்பிக்களினுடைய, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உணவு வேளை அதற்கான ஒரு செலவாக 148% அதிகரித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு பேசுபொருளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. டி மானின் இசையில் சீறு திரைப்படத்துக்காக நல்ல பாடல் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். 5 மணி வரைக்கும் நன்றியார் உங்களுடன் இணைந்திருப்பேன். போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் நாட்டில், உள்நாட்டில், வெளிநாட்டில் என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். குறிப்பாக இந்த இளைஞர் மத்தியில் பரவக்கூடிய குடல் நோய் தொடர்பான ஒரு அறிவிப்பு வழியாக இருக்கிறது. இது வந்துட்டு இறப்பை குடல் கல்லீர் மருத்துவ நிபுணர் வந்துட்டு இதை வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து செயற்கை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிக அளவில் உட்கொள்வது, மாறி வருகின்ற இப்போ இருக்கிற இந்த பழக்க வழக்கங்கள், இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பழக்க வழக்கங்கள், இது வந்துட்டு உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதா இளைஞர்கள் மத்தியில் குடல் தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார பிரிவு எச்சரித்திருக்கிறது. எனவே இதனால வந்துட்டு மன அழுத்தம், பதட்டம் போன்றவை குடல் ஆரோக்கியத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே இது வந்து இதெல்லாம் சாப்பிட்ற போது அவங்களுக்கு நோய்க்கான அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னா அதிகமான அவங்களுக்கு ஒரு கோபம் வரும், அதே போல எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு தன்மை வரும். இதெல்லாம் எங்களுடைய உடல்ல வந்துட்டு எரிச்சல் ஊட்டும் குடல் நோய்க்கான ஒரு அறிகுறியாக சொல்லப்படுகிறது. எனவே காய்கறிகள், பழங்கள், கீரைகள், தானியங்கள் உள்ளிட்ட இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த உணவுகளை அதிக அளவில் உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே செயற்கை பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் பயன்பாட்டை குறைக்குமாறும் இப்போ இளைஞர்கள் மத்தியில் வந்துட்டு சுகாதார அமைச்சு தெரிவிச்சிருக்கிற விஷயமாக இருக்கிறது. எனவே உணவு ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். சரி, இதை விட இருக்க விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனத்தின் முதல் பெண் பாதுகாப்பு ஒரு உத்தியோகத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. மார்சல் வசந்தி முருகேசு நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. இவ்வளோ காலம் ஆண்கள் தான் இருந்தாங்க, முதல் முறையாக பெண் பொறுப்பேற்று ஒரு புதிய ஒரு சாதனை படைத்திருக்கிறாங்க. ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏயும் ஹிஸ்புல்லா வாக்கு மூலம் ஒன்றை வழங்குவதற்காக இப்போ வந்துட்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாக இருந்தாரு. நீண்ட நேரம் அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. சரி, என்ன கேட்கப்பட்டது, என்னெல்லாம் பேசியிருந்தாங்க அப்படிங்கறத நாங்க அடுத்தடுத்த அப்டேட்ல சொல்றோம். அதே போல பதுளை நுணுக்கலை பகுதியில் 5600 மில்லிகிராம் கஞ்சா போதை பொருளை தன்னிடம் வைத்திருந்த ஒரு குற்றச்சாட்டில் 16 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவன் போலீசாரால் கைது செய்யப்படும். பாருங்க, 16 வயதுடைய ஒரு பாடசாலை மாணவன் எவ்வளோ பெரிய ஒரு கஞ்சா போதையை வச்சிருக்கிறார் இல்லையா. சரி, இப்படித்தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. சரி, இதே போல எல்லாருமே யோசிச்சுட்டு இந்த மாதம் போன மாதம் குறிப்பிட்ட இந்த நலன்புரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அஸ்பஸ்ம கொடுப்பன்னு திடீரென்று நிறைய பேர் கணக்கில் வைப்பில் இடாமல் இருந்தது. அது ஒரு குழப்பமாக இருந்தது, அது ஒரு பிரச்சனையாகவும் இருந்தது. ஏன் இந்த வைப்பில் இடல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அஸ்பஸ்ம முதலாம் கட்டம் அதே போல இரண்டாம் கட்டத்துக்கான கொடுப்பனவுகள் வந்துட்டு அந்தந்த பிரிவுக்கான கொடுப்பனவுகள் இப்போ வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வரும் வரை பயனாளிகள் பொறுமையுடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறாங்க. அது சம்பந்தமான மேன்முறையீடும் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. எனவே முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டத்துக்கான அஸ்பஸ்ம கொடுப்பனவு இந்த மாதமும் யாருடைய வங்கி கணக்குக்கும் வைப்பிலீடு செய்யலை. போன மாதமும், அதாவது கடந்த மாதமும் எந்த ஒரு பணமும் வைப்பிலிடப்படவில்லை. ஓகே, பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த அறிவிப்பு வரும் மிக விரைவில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட மேன்முறையீடும் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நல்ல பல பாடல்களும் வரும், கேட்டுக்கொண்டே இருங்க.

0: கனகானும் காலங்கள் சுபரான ஒரு பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்துக்காக தொடர்ந்து முடிந்திருக்கலாம். கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் போட்டு தாக்கு. நேரம் இப்பொழுது 3:37.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் 102.6 102.8.
3: லெஜண்ட் சார் நீங்க.
2: அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணை.

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்
1: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்
3: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது பாதை.
3: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததடி
3: சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாய் தருணங்களை இசை.

கோட்டுத்தாக நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நேரம் 3:45 கொண்டிருக்கிறது. இந்த மனதாளத்துல இந்த நிமிடத்துல கொடுத்தாக்க நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டும். அந்த நினைவுபடுத்துறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இடம் தேவை. எங்களுடைய முதலீட்டை முதலீடு செய்வதற்காக ஒரு நம்பிக்கையான ஒரு இடம் தேவை. அதுக்காக நாங்க நிறைய இடங்கள்ல அலைஞ்சிருப்போம். சோ எங்களுடைய அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு எங்களுக்கு பெருமையா இருக்கோ அந்த அளவுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இலங்கையினுடைய நாமத்தை எப்பவுமே காத்துக்கொண்டு இலங்கைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி பாரம்பரியமாக எப்பவுமே நம்பர் ஒன்ல இருக்கிற இலங்கை வங்கி எப்பவுமே முதலிடத்தில் இருக்கிறது. இந்த வருடத்தோடு ஒப்பிடும் பார்க்கின்ற போது இலங்கை வங்கி இந்த வருடமும் தரவரிசையில முதலிடத்தில் இருக்கிறது. உலகளாவிய ரீதியில 500 வங்கிகள் தரவரிசையில இலங்கை வங்கியும் இடம் பிடித்திருக்கிறதுல சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கிறது. எனவே 87 வருட பாரம்பரிய நம்பிக்கை, அது மட்டும் கடந்த வருட வளர்ச்சியோடு ஒப்பிடும் போது 14.1% வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. நாங்க எந்த ஒரு பொருளை வாங்கிருந்தாலும் கட்டாயமா நாங்க ரேட்டிங் பார்ப்போம். அந்த ரேட்டிங், அந்த தரவரிசை எப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க, அந்த ரிவ்யூ எல்லாம் பார்த்து தான் நாங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு யோசிப்போம். அதே மாதிரி தான் AAA ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடமும் பேங்க் ஆப் சிலோன், அதாவது இலங்கை வங்கி, பிராண்ட் நாமமாக பதிக்கப்பட்டிருக்கிறது, முதலிடத்துல இருக்கிறது. உங்களுடைய முதலீடுக்கு நம்பிக்கைக்கான ஒரு இடம் யோசிக்காம நாங்க எப்பவுமே எங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்லியா பார்க்கக்கூடிய ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இலங்கை வங்கி இருக்கிறது. உலகளாவிய ரீதியில சொல்லப்படக்கூடிய இலங்கை வங்கி 500 வங்கிகளுக்குள்ள இலங்கை வங்கி இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கிறது. அதனுடைய தொழில்நுட்பம், புதிய புதிய தொழில்நுட்பங்களுடைய அப்டேட், அது மட்டுமல்ல தேசத்தினுடைய ஒரு அடையாளமாக இலங்கை வங்கி இப்போதும் எங்கள் மத்தியில் இடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது. காலங்காலமாக இருக்கிறது சமூக சேவையாக இலங்கை வங்கி நாமத்தை பதித்திருக்கிறது. அந்த இலங்கை வங்கியில் கிடைக்கக்கூடிய அதீத வளர்ச்சி கிட்டத்தட்ட இந்த வருடம் 65.5 மில்லியன் வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இந்த வளர்ச்சியெல்லாம் வைத்து ஒரு அச்சீவ்மெண்டாக கிராமம் கிராமமாக சென்று செய்யக்கூடிய சமூக சேவை, இதெல்லாம் சேர்த்து தான் இலங்கை வங்கிக்கு மிகப்பெரிய ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய பிராண்டட் நாமமாக இலங்கை வங்கி எல்லாருடைய மத்தியிலும் மனதிலும் இடம் பிடித்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஒரு வங்கியாக எப்போதும் இடம் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது இன்னும் பெருமையாக இருக்கிறது. இலங்கை வங்கி முதலீடு செய்யக்கூடிய நம்பிக்கைக்கான ஒரு முதலீட்டான ஒரு நம்பிக்கைக்கான ஒரு நாமம் கொண்ட வங்கி அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். தொடர்ந்து முடிந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

புள்ளி ஆறு, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

0: சமஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தவணை முறையில் வீடுகளை நிர்மாணித்து தருவதாக சமூக ஊடகங்களில் விளம்பரங்களை வெளியிட்டு பொதுமக்களிடமிருந்து கோடிக்கணக்கான பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இரண்டு நிறுவனங்களை நடத்தி வந்ததாக கூறப்படும் சந்தேக நபர் இலகுவான தவணை முறையில் வீடுகளை நிர்மாணித்து தருவதாக குறிப்பிட்டு முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் விளம்பரங்களை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த விளம்பரங்களை நம்பி பலர் பணம் செலுத்தியுள்ள நிலையில் வாக்குறுதி அளித்தபடி வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்காமல் கோடிக்கணக்கான பணத்தை மோசடி செய்துள்ளதாகவும் சந்தேக நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் மெரிஹான சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: ஹோமோஸ் ஜலசந்தி வழியாக மேற்கொள்ளப்படும் கப்பல் போக்குவரத்து தொடர்ந்தும் குறைந்த மட்டத்தில் காணப்படுவதால் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச எரிசக்தி நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகம் தொடர்பான அழுத்தம் அதிகரித்துள்ள நிலையில் கிடைக்கக்கூடிய எண்ணெய் கையிருப்புகள் வேகமாக குறைவடைந்து வருவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமையின் பின்னணியில் சர்வதேச சந்தையில் மசகெண்ணெயின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. இதற்கமைய பிராண்ட் ரக மசகெண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 88.6 அமெரிக்க டாலராகவும் WTI ரக மசகெண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 82.28 அமெரிக்க டாலராகவும் பதிவாகியுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
5: மக்கள் சூடிய மகுடமே
0: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
7: நிமிர்ந்த நடை

சமையல் அறையில் உப்பா சர்க்கரையா? ஓகே, இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல் இல்லையா? சமையல் அறையில் தான் உப்பும் இருக்கும், சர்க்கரையும் இருக்கும், இன்னும் காரசாரமான பொருட்களும் இருக்கும். ஓகே, நீங்க கேட்டுட்டீங்கிறது இரண்டாவது மணி தேலத்தில் போடுதாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். நேரம் 4:11 கொண்டிருக்கிறது. சென்னை பக்கம் போக்கு போபுறம், குறிப்பாக சென்னையில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வெற்றி தமிழ் மாநாடு என்ற பெயரில் முதலீட்டாளர்கள் மாநாடு முதல்வர் விஜய் தலைமையில் தொடங்கி இருந்தது. சரி, அவருக்கு இன்னைக்கு வந்துட்டு முதலீட்டாளர் மாநாடு 2026 அப்படின்ற பேர்ல தொடங்கி இருந்தது. கிட்டத்தட்ட 67,452 கோடி முதலீட்டாளரை ஈர்க்கும் வகையில் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இது உத்தியோகபூர்வமாக தமிழ்நாட்டு அரசு தெரிவிச்சிருக்கிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்டோருக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டில் பேசப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் வந்துட்டு சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்துகிற வகையில் கஜகஸ்தான், நியூசிலாந்து, ரஷ்யா இப்படி உள்ளிட்ட 7 நிறுவன ரீதியிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஓகே, நல்ல விஷயங்கள் அங்கு நடக்கிறது. நல்ல விஷயம், அதையும் உங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தோம். சரி, இப்போ நாங்க வந்துட்டு நாங்க ஒரு பிறக்கின்ற பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கா ஒரு பேர் வைப்போம் இல்லையா? இல்ல, எங்களோட மனசுல ரொம்ப காலமாக ஏங்கி கொண்டிருக்கிற அந்த தவிப்பான ஒரு பேரை வைப்போம் இல்லையா? இந்த பேரை தான் வைக்கணும், அப்பா அம்மாவோட பேரை இல்லாடி அவங்களுடைய பேரை அப்படின்னு ஒரு இருக்கும் இல்ல, ஏதாவது ஒரு வரம்பு இருக்கும், இப்படிதான் பேர் வைக்கும் இல்ல, ஒரு கருத்துள்ள நல்ல ஒரு பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்தோனேஷியாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, என்னென்னலாம் நடக்குதுங்க. பெற்றோர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய குழந்தைகளுக்கு பாரம்பரிய பெயர்களுக்கு பதிலாக இந்த புகழ்பெற்ற கார்ட்டூன்கள்ல வரும் கதாபாத்திரங்கள்ல வரக்கூடிய பெயர்களை வந்துட்டு, குறிப்பாக ஜப்பானிய அனிமோ கதாபாத்திரங்கள், சர்வதேச பொப் இசை கலைஞர்களின் பெயர்களைத்தான் அதிகமாக வைக்கின்றார்களாக சொல்லப்படுகிறது. இந்தோனேஷியாவில் பெற்றோருக்கு அவங்களோட பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் இப்படியாக இருக்கிறது. ஜப்பானின் அனிமோ கதாபாத்திரங்கள், அது அதே போல சர்வதேச பொப் இசை கலைஞர்களின் பெயர்களை அதிகமாக வைக்கிறாங்களாம். அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை மற்றும் சிவில் பதிவு இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை வெளியிட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட அங்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அதிகமான பேர் வந்துட்டு இந்த ஜப்பானுடைய அனிமோ கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பேர்களைத்தான் வைக்கிறாங்களாம். பிரபலமான ஒரு அனிமோ தொடரான நேட்டோ அப்படின்னு சொல்றது, அல்லது உசிமாக்கி அப்படிங்கிற பேர், இப்படியான பேர்களைத்தானே அதிகமாக வைக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. பாருங்களேன், என்னெல்லாம் பேர், என்ன வாயில நுழையாத பேரெல்லாம் அந்த கதாபாத்திரத்தில் இருக்கும், ஆனா ஈஸியாக கூப்பிடுறாங்க, ட்ரெண்டிங்கான பேர் தானே. ஓகே, இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது வசனத்தின் போட்டு தாக்கு.

லேர்னிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். 102.6 102.8 காற்றலையில்

0: என்ன ஒரு வியாபாரி எதிர்காலத்தில் பெரிய ஒரு தொழிலதிபராக வர வேண்டும் என்று ஒரு ஆசைப்பட்டான். ஆனால் சரியாக திட்டமிடல் செய்யாததால் அவன் பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது. மிகுந்த கவலையில் ஆழ்ந்த அவன் வீட்டுக்கு செல்லாமல் மனமில்லாமல் அவனை அவனுடைய வேதனைகள் துரத்தி கொண்டிருந்தது. ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் போய் அமர்ந்தான். அங்கே மெல்லிய நிலா வெளிச்சத்தில் ஆற்றங்கரை மணலில் அமர்ந்து நினைவுகளை அப்படி ஓடவிட்டு வியாபாரத்தில் தோற்றுப்போன அந்த எண்ணங்கள் அவனை ஆழ்த்தி அழத் தொடங்கி அவனை இன்னும் பதற்றத்துக்குள்ளாக்கியது. அப்படியெல்லாம் எப்படியெல்லாம் தனக்கு துரோகம் செய்தார்கள் என்னை நம்பி இருந்தவர்கள், என்னை நான் நம்பினவர்கள் எல்லோரும் வியாபாரத்தில் அப்படி என்று சொல்லி அவர் இன்னும் அதை சிந்தித்து ஆழ்ந்து அந்த இடத்தில் இருந்தார். அதுக்கு பிறகு அந்த வேதனையில் மூழ்கிய அவன் இதுக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி கவனிப்பேன், இதிலிருந்து நான் எப்படி மீளுவேன் என்று அந்த சிந்தனையில் இரவு முழுக்க அந்த இடத்தில் இருந்து கொண்டார். பிறகு அவனுடைய வலது கையை அந்த ஆற்றங்கரையில் அந்த நீருக்கடியில் வைத்த மாதிரி அங்கிருந்து சிறு சிறு கற்கள் அவனுடைய கையில் அகப்பட்டிருந்தது. அந்த கற்களை அந்த ஆற்றங்கரையில் எரிந்து எரிந்து ஒவ்வொன்றாக எரிந்து ஒரு கல் மாத்திரம் மீதியில் இருந்தது. அதுக்கு பிறகு அவன் இரவு முழுக்க அந்த ஆற்றங்கரையிலே இருந்தான். அதற்கு பிறகு அவன் பொழுது விடிய ஆரம்பித்தது. வெளிச்சம் பரவியது. ஆற்றில் வீசுவதற்கு அவனை சுற்றியிருந்த கற்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது. அவன் தன் கையில் இருந்த கடைசி கல்லை பார்த்தான். பிரமித்து விட்டான். காரணம், அது சாதாரண கல் அல்ல, விலை உயர்ந்த வைரக்கல். அது மாணிக்க கல் என்று அப்போதுதான் அவன் இருட்டில் அறியாதவன் வெளிச்சத்துக்கு பிறகுதான் அந்த கல்லை பார்க்கின்றான். யாரோ ஒரு கொள்ளையர்கள் தங்கள் கொள்ளையடித்த அந்த வைரக்கற்களை ஆற்றங்கரையிலே தவறவிட்டு ஓடியிருக்கிறார்களோ அப்படி என்று எண்ணி அவற்றை தன் வசம் இருந்து எடுத்துக்கொண்டார். இருட்டில் இந்த கற்களைத்தான் அறியாமல் வீசியிருக்கின்றேன் எண்ணி வேதனையும் பட்டான். ஒரு கையில் பார்த்தால் நம்மில் பலர் இப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த வியாபாரி மாதிரித்தான் கடந்த காலம் மற்றும் எதிர்கால நினைவுகளை மிகுந்து கொண்டு நிகழ்காலம் என்கின்ற இந்த வைரக்கற்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பழையதெல்லாம் நினைத்து நினைத்து இப்போது இருக்கின்ற எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை விட்டுவிட்டு தொலைத்து வீணடித்து காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து நாங்கள் மூழ்கிக் கொண்டு மனவேதனையில் இருக்கின்றோம். ஆனால் கையில் இருக்கின்ற எதிர்காலமான அந்த வைரக்கற்களை நாங்கள் மறந்து விடுகின்றோம்.
1: குட்டி ஸ்டோரி.

0: விருதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து மணிந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 4:32.
1: மாறாத நிலையம் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM. ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர் 71 9 79 76 38. வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு புதிய நம்பிக்கை, புன்னகையோடு தொடங்கும் அற்புத காலை, மனதை மயக்கும் இசை, சுவாரஸ்யமான தகவல்கள், உங்கள் காலை பொழுதை புத்துணர்வாக்க. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30.
2: மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: பாராட்டாய், காதலாய், கண்ணீராய், கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேர்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

மறந்தாய். ஓகே, டெடி திரைப்படத்துக்காக டிமான சூப்பரான ஒரு பாடல்ல. இந்த பாடல் எல்லாருக்காகவும் நான் டெடிகேட் பண்றேன், மறந்த எல்லாருக்காகவும். ஓகே ஓகே, போடுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 5 மணி வரைக்கும் நன்றியார் எங்களுடன் நினைந்திருப்ப நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கு சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதற்கான தடை சட்டம் தீவிரமாக கொண்டு வந்திருந்தது, அமல்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரியும் ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டவங்க சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆஸ்திரேலிய அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தது. அவங்களுடைய உடல் மனநிலை அது மட்டும் ஆரோக்கியம் ரொம்ப பாதிக்கப்படுவதாக சொல்லி இவ்வாறான விஷயங்கள் இவ்வாறான சட்டத்திட்டங்களை காரசாரமாக கொண்டு வந்தது ஆஸ்திரேலியா மட்டுமில்ல நிறைய நாடுகள். குறிப்பாக ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து மெட்டா நிறுவனம் சந்தேகத்திற்குரிய இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அவங்க வந்துட்டு அக்கௌண்ட் 16 வயதுக்குட்பட்டவர்கள் புதிய புதிய கணக்குகளை ஆரம்பித்து இருக்கிறாங்க. இப்போ மெட்டா என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, 7.56 லட்சத்துக்கும் அதிகமான கணக்குகளை இப்போ மெட்டா நிறுவனம் முடக்கி இருக்கிறது. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றினுடைய தாய் நிறுவனம் தான் மெட்டா, உங்களுக்கு தெரியும். 4.62 லட்சம் இன்ஸ்டா கணக்குகளையும் 2.94 லட்சம் ஃபேஸ்புக் கணக்குகளையும் இப்போ செயலிழக்க செஞ்சிருக்கு. ஏன்னு சொன்னால், ஆஸ்திரேலியாவுடைய சட்டம் அப்படி என்ன சொன்னால், இந்த ஆஸ்திரேலியா கொண்டு வந்த இந்த 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை அப்படிங்கிற சட்டத்தை மீறி மெட்டா நிறுவனம் அக்கௌண்ட்களை ஓபன் செய்வதற்கு அனுமதித்தால் அங்கே வந்துட்டு அபராத தொகை பொறுத்த வரைக்கும் 99 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலரை செலுத்த வேண்டும் ஆஸ்திரேலிய அரசுக்கு மெட்டா நிறுவனம். ஸோ இந்த இரட்டிப்பான தண்டனைகள் அது இதெல்லாம் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் ரொம்ப காரசாரமாக இருக்கிறதுனால இப்போ மெட்டா நிறுவனம் இந்த சந்தேகத்துக்கிடமான கணக்குகளை முடக்கி இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லணும். இப்போ போன கை தொலைபேசியை சொன்னதுனால இந்த செல்போன் பயன்பாடு, இந்த பயன்பாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லதாக அமையாது. குறிப்பாக நாங்கள் எங்களுடைய தேவைகளை மட்டும் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு ஓய்வு கொடுக்கணும், அது எங்களுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தரும். இப்போ நடிகை ஷக்கீலா ஒரு பதிவு விட்டுருக்குறாங்க இல்லையா, சமூக வலைதளத்தில் பேசுபொருளாக இருக்கிறது. இந்த செல்போனை வந்துட்டு ரொம்ப நேரம் பயன்படுத்துவேன், எனக்கு இந்த மொபைல் கேம் விளையாடுற பழக்கம் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் வந்து பெட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கமாக அப்படி சாய்ந்து கொண்டு தொடர்ந்து 4 மணி நேரம் அவங்க வந்துட்டு ஃபோனை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்களாம், கேம் விளையாடுவாங்களாம். எதுக்காக எழும்புவேன்னா அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க சொல்லியிருக்கிறாங்க, டீ குடிக்க மட்டும்தான் எழுந்திருப்பேன், வேறு எதுக்கும் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கழுத்தில் வந்துட்டு ஒரு அறுவை சிகிச்சை, கழுத்தில் உள்ள ஒரு முக்கியமான நரம்பு அந்த இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு இப்போ அவங்களுக்கு அறுவை சிகிச்சை ஒன்று செஞ்சிருக்கு. அப்போ அதனால அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த சின்ன குழந்தைகள்ல எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கிறாங்க, செல்போன்கள் கொடுத்து பழக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல உதாரணம், ஷக்கீலாவை யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா, எல்லாருக்குமே பிடிக்கும். ஷக்கீலா அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு ஞாபகம் வரும். ஓகே, கூகுள் நிறுவனம் தனது புதிய ஸ்மார்ட் போன் வரிசையில் கூகுள் பிக்சல் 11 சீரிஸ் ஸ்மார்ட் போன் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இதுக்கு முதல் பிக்சல் 11 மாடலில் வந்துட்டு ஏற்கனவே வெளியிட்ட 10 மாடலை விட 40% மெலிதான கேமரா அமைப்பு கொண்டிருக்கிறது. பார்க்கும்போது ஒரு லுக் யூனிக், ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கிறது. ஓகே, நல்லா இருக்கு அந்த ஃபோன். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க, முக்கியமான ஒரு விஷயம், ஒரே நாளில் எத்தனை அதிர்ச்சியைத்தான் தாங்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒரே நாளில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 400 கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற ஒரு கோயிலில் எதிர்வரும் 23ஆம் தேதி இதுக்குத்தான் ஏற்ற நாள் அப்படிங்கிற மாதிரி திருமணங்கள் நடைபெறுவதற்கான முன்பதிவு கிட்டத்தட்ட 400 இருக்கிறதா. இந்த திருமணம் 23ஆம் தேதி இந்த மாதம் 23ஆம் தேதி திருமணம் செய்வதற்கு சுபயோக நாளாக கருதப்படுவதனால் ஒரே நாளில் இப்போ வந்துட்டு 100 பதிவுகள் எக்கச்சக்கமாக தாண்டி இருக்கிறதா. கிட்டத்தட்ட பார்த்த அந்த பதிவுகளை பார்த்தா கிண்ண சாதனை வந்திருக்கும் போல தான் தெரியுது. ஒரே நாளில் இத்தனை பதிவு கேரளாவில் இருக்கின்ற கோயில் எதிர்வரும் 23ஆம் தேதி நடக்க இருக்கிறது. ஓகே, இந்த விஷயத்தோடு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்துறது, சுபரான ஒரு பாடல் கேட்கலாம். குறிப்பாக இந்த வீதி விபத்துகள் அதிகரிக்கிறது, இந்த வீதி விபத்துகள் தொடர்பான விதிகள் எங்களுக்கு சரியா தெரியல, கடைபிடிக்கிறல, கண்டபடி நாங்கள் எங்களோட இஷ்டத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் அந்த வீதிகளில் நாங்கள் பயணிக்கிறது, இதனால தான் அதிக வீதி விபத்துகள் ஏற்படுகிறது. எனவே இந்த வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கணும். இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாது. எனவே ஆரம்பத்திலிருந்து சரியான ஒரு கல்வியை கொடுக்கும் போது தான் எதிர்காலத்தில் அவங்க ஒரு வாகனம் வாங்கி கொண்டு அவங்க வாகனத்தை செலுத்தும் போது அதை சரியாக கடைபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே வீதி விதிமுறைகள்
மக்கள் வீதி விபத்து தொடர்பான வெளிப்படக்கூடிய எக்கச்சக்கமான நிகழ்ச்சி திட்டங்களாக கிளீன் ஸ்ரீலங்காவினோடு இணைந்து டேக் கேர் வேலை திட்டமாக பாடசாலை மாணவர்களுக்கு வெளிப்படக்கூடிய மாதிரி நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே ஊடக கண்சனை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN, வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கன் FM அச்சனையுடன் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பயணங்கள் எப்போதும் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக அமைய வேண்டும்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக செலுத்திக் கொண்டிருக்கின்றார் நடிகை

ஓகே, அடுத்த வலிக்கு ஆரம்பிக்கின்ற பாடலோடு தாதம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குங்களுடன் இப்பொழுது ஆனந்தி இணைந்திருப்பாங்க. இடைநாளில் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருங்க ஸ்டேடன் மக்களே.

0: வசமிட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள இலங்கையில் இடம்பெற்ற குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 93 சந்தேக நபர்களை நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வருவதற்காக சர்வதேச போலீசாரின் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். இதற்கு மேலதிகமாக போலீஸ் மாதிபரின் நேரடி தலையீட்டின் பேரில் மேலும் 35 முக்கிய குற்றவாளிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். முழு நாடும் ஒன்றாக தேசிய திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: வெள்ளை மாளிகையின் ஊடகச் செயலாளர்

0: ஆலோசகராகவும் குடியரசுக் கட்சிக்குள் ஒரு பலமிக்க குரலாகவும் செயல்படுவார் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 28 வயதான லெவிட் வரலாற்றிலேயே மிக குறைந்த வயதில் வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளராக பொறுப்பேற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் அவருக்கு பதிலாக யார் நியமிக்கப்படுவார் என்பது தொடர்பான விபரத்தை ட்ரம்ப் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே,
4: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
6: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல் மிகு செயலாய், அகிலமங்கள் எமது ஆட்சி. வசந்தம் FM,
7: the best live music streaming in Sri Lanka.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான கூலான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக மாலை நேர கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்க போறீங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப ஆரம்பத்திலேயே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனி அன்பான மாலை வணக்கம். மாலை எப்படி இருக்கீங்க? நான் ராம்பொடியில இருந்து ஜெயகாந்த்.
0: ஜெயகாந்த் வணக்கம். ஜெயகாந்த் எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்கிறேன். டீ என்ன குடிச்சீங்களா?
0: டீ எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கூலா அப்படியே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கோம். அப்புறம் சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: வீட்டுலயே தான் அன்பான அனைத்து வசந்த சொந்தங்களுக்காகவும் முக்கியமா உங்களுக்காக கேட்போம். வாய்ப்பு தந்தது நன்றி, வணக்கம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி, நன்றி, நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் வசந்த மேக்ஸ் பிரஸ் நிகழ்ச்சியோடு.

0: best live music streaming in Sri Lanka. Wasn't the FM, 102.6, 102.8.
1: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
0: Wasn't the FM 102.6, 102.8.

0: எந்திரன் திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே இதை ஞாபகப்படுத்துறதுக்கு நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன் அப்படிங்கறத சொல்லியே ஆகணும். இலங்கையின் முன்னணி நிதி நிறுவனமான BOC வங்கி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2026 நாட்டின் மிக மதிப்புமிக்க வணிக நாமம் என்ற முதலீட்டை வந்து தட்டி சென்றிருக்கு. BOC வங்கியின் வணிக நாமம் பெறுமதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 14.1% வளர்ச்சி அடைந்து 65.5 மில்லியன் ரூபாவாக உயர்ந்திருக்கு. சரியா, உலகின் முன்னணியில் வந்து 500 வங்கிகளின் வணிக நாமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2026 பட்டியல்ல வந்து ஒரே இடத்தை பெற்றிருக்கு நம்மளுடைய இலங்கை வங்கி அப்படிங்கறத நம்ம ஞாபகப்படுத்தியே ஆகணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2025 நிதியாண்டில் வந்து 77 மில்லியன் ரூபாவை வரியாக செலுத்தி நாட்டின் மிகப்பெரிய வரி செலுத்தும் நிறுவனமாக திகழ்கின்றது நம்முடைய BOC வங்கி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்மையில் டிட்வா சூறாவளி நிவாரணத்திற்காக வழங்கப்பட்ட 500 மில்லியன் ரூபாவை நன்கொடை என நன்கொடை அளித்து முதல் இடத்திலும் உள்ளது நம்முடைய BOC வங்கி என்பதை நம்ம சந்தோஷத்தோடு அறிய தருகின்றோம். இப்ப நம்மளோட பேசுறதுக்காகவும் ஒரு சொந்த மலைப்பினூடாக வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். இலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யாருது? மும்தாஜ். எப்படி இருக்கீங்க மும்தாஜ்?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மும்தாஜ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வசந்தம் கேட்டுக்கொண்டே இருக்கேன்.
0: வசந்தத்தோடு இருக்கீங்க ஏனா?
1: ஆமா.
0: அவரும் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா மும்தாஜ்?
1: இப்பதான் குடிச்சேன். நீங்க?
0: நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன்.
1: சந்தோஷம்.
0: அவரும் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும்
0: நல்லா இருக்காங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: பூக்களே சற்று ஓய் விடுங்கள், ஆனந்தி வந்து விட்டால், ஆனந்தி வந்து விட்டால். இஷ்டத்துல உங்களுக்காக கேக்குறேன்.
0: அப்படியா, என்ன காரணம்?
1: சந்தோஷம்.
0: எதுக்காக இப்படி?
1: சத்தியம் சொல்றேன்.
0: அப்படியா?
1: நீ வந்தாலும் சரி, சந்தோஷம்.
0: அடடா, சரி, உங்க அன்புக்கு வந்து ரொம்ப நன்றி. சரியா?
1: ஓகே.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்புக்கானவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியம் உங்களுக்கா, போனஸ் நந்தகுமார் சார், சித்தேஷ் மேதிஸ்மா, ஜெமிலா, அருமை பர்த பத்ம, ரவி, ரஹ்மா, மருது, பார்க், வேதி, சின்னைய, மகாதேவ, ஆட்டோவிஷ்ணு, உமாசன், வசந்தகுமார், ஈடன், சரோஜா, அப்துல் நாசர், அப்துல் மத்திய குடும்பத்தை, வசந்த கேட்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. சரியா?
1: நன்றி, வணக்கம்.
0: சரி, நன்றி நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் கூட இருக்கின்றது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரே வேலை திட்டம். இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு வந்து ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் வந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்பதை அன்போடு அறிய தருகிறோம். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது.

0: திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல் ஒலித்தொகிறது. நேரம் மாலை 5:33.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவ

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: உனக்காக வாழ நினைக்கிறேன். பிகில் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இப்ப அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். என்னாச்சு, வணக்கம் சொல்றதுலே ஸ்ட்ரக்கா? யார் பேசுறீங்க? சரோஜினி, எப்படி இருக்கீங்க சரோஜினி? நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? என்ன ஒரு பாசம். அவரும் சொல்லுங்க, வசந்த பாசம் நல்லா இருக்கே. அவரும் சொல்லுங்க சரோஜினி, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வெளியில எங்கயும் போகலையா
1: இன்னைக்கு?
0: காலையில இருந்து மழை, வெளியில போக விடாம அப்படியே வீட்டுக்குள்ள கட்டி போட்டுருச்சு.
1: அப்படியே முளைச்சிட்டோம் வீட்டுக்குள்ளயே.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க. இப்ப அந்த மழையோட கூலா ஒரு பாட்டு இருக்கு, இந்த பாடல நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: இவர்களுக்காகவும் அன்பான அறிவாப்பல் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்களுக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, சிவாஜி திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில்.

0: FM. Brett of Tamil. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைக்கு நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை ஸ்ரீதேவி. ஒலிக்கும் பாடல் இது. தர்மயுத்தம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசை.

2.8 வசந்தம் எஃப்எம். The best live music streaming in Sri Lanka. Wasn't the FM, 102.8.

0: பூசனம் தசவதாரம் திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன சூப்பரான பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-175-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-275-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது? பரீதா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேம்மா.
0: உங்க புண்ணியத்துல அப்படியே சந்தோஷமா வேற லெவல்ல
1: இருக்கேன்.
0: அது தானே. அவரும் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அடட்டா, டீ குடிக்க லேட் ஆகுமா? அப்படிதான், எல்லாமே லேட்டா செஞ்சாலும் லேட்டஸ்டா செய்வோம். சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரியா,
1: நல்லா நல்லா இருக்கலாம்.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் வந்து எனக்கும் உங்களுக்கும் வசந்தம் கேட்கும் அனைவருக்கும் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. இது முத்து திரைப்படத்திற்காக ஆர் ரஹ்மானின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடும் பாடல்.
2: வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
2: பறக்குதா
3: மக்கள் சூடிய மகுடமே.
4: வசந்தம் FM.

0: அம்மா அப்படின்னு சொல்லி மும்பி திரைப்படத்தில இருந்து ஏ ரஹ்மானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சூப்பரான பாடல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாமே. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: ஹலோ, வணக்கம். யார் இது?
1: நான் கேண்டில இருந்து
0: ஆண்ட்ரீஷியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா கேக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆண்ட்ரீஷியா. சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ஹோம்வொர்க் செய்யறேன்.
0: அப்படியா? சரி, ஹோம்வொர்க் செய்யறீங்களா இல்லடி ரேடியோ கேக்குறீங்களா
1: அக்கா?
0: ஹலோ,
1: ஹலோ அக்கா,
0: ரேடியோ கேக்குறீங்களா?
1: என்ன
0: பாடல்?
1: சொல்லாமல்
0: தொட்டு செல்லும் தென்றல், அந்த பாடலா? அப்ப
2: வணக்கம்.
0: வணக்கம் அன்பான மாலினிர, வணக்கம். உங்க பேர் என்ன?
2: பேர்
0: விலங்கல்ல. அப்படியா? சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். இன்னைக்கு பர்த்டே பண்ணுமா?
0: யாருக்கு பர்த்டே? அடடா, சரி, வசந்தத்தின் சார்பாக அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆண்ட்ரீஷியா. சரியா?
2: நன்றி.
0: சரி, அப்புறம் சொல்லுங்க, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
2: இந்த பாடல் முக்கியமா எந்திரிக்காக.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-00 இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்பயும் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, ஜென்டில்மேன் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 6:28.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது.
2: தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் குயிலும் ஆடி மானே

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: ரசிகா ஸ்டார் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: அன்பான
0: மாலை நேர வணக்கம். யாருது? உமாச்சந்திரன். உமாச்சந்திரன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் சொல்லுங்க. விலங்கல்ல அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எங்கட வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. உமாச்சந்திரன், டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நன்றி.
0: அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா பிரியா, சஞ்சய் மற்றும் சந்தோஷ், தனுசியா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் என்று சொல்லி பூனாகலையிலிருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம், நானும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி லீந்துளையில் ஜில்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி புவனேஸ்வரி மங்கையகரசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. அனீஃபா மற்றும் மிஸ்மிதா, சரண்யா, யோகராணி, ரமேஷ் மற்றும் விஜயா, தமிழ்ச்செல்வன், நளினி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று திருநீகலையிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவட்ட பிரிவு அட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் அக்கா மாலை நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், தீபா குடும்பம், கொட்டகலை, டிரைட்டன், வசந்தம் சொந்தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று காளிமுத்து இணைந்திருக்காங்க. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் ஆனந்தி சிஸ்டர், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லி பேர்வளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சுமதி நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம், வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். அழுதமுளையிலிருந்து சிவா மற்றும் சர்மா, பவானி, சுப்பிரமணியன் மற்றும் ஐயர், அஸ்ரா, ஹவீரா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கமும் வாழ்த்துகளும் என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8
5: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
6: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை ஸ்ரீதேவி.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.2 மேட்டாளிவரிசையின் ஊடாக இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது? யார்
1: பேசுறீங்க?
0: பாலகிருஷ்ணன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் கடை பிசினஸ் தானே.
0: கடை பிசினஸ். ஓகே, இப்ப பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது?
1: மாபோல வட்டல்ல சந்திரமோகன் சந்திரகலா குடும்பத்தார்கள், அல்லிசத்து ஜெயகலா குடும்பத்தார்கள், வேலாயுதம் குடும்பத்தார்கள் மற்றும் எனது மனைவி ராசம்மாள், மகள் சசிகலா, சந்திரகலா, ஜெயகலா, உங்களுக்காகவும் வசனம் கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து நேயர்களுக்காகவும் நல்ல பாடல் போடும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. ஒழுக்கம் பாடல் இது. தாஸ் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் 7:00.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: மக்களுக்காக எந்த ஒரு சவாலுக்கும் முகம் கொடுக்க தயார், ஜனாதிபதி சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு தெரிவிப்பு. நாட்டிலிருந்து தப்பிய 93 சந்தேக நபர்களை அழைத்து வர சிவப்பு அறிவித்தல். தெற்காசியாவில் மிளிரும் நாடாக மாறும் இலங்கை. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கம். இந்திய இலங்கை மீனவர்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு, அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உறுதி. அடுத்த சுற்று கடுமையாக இருக்கும், ஈரான் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்திகள், வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீடிக்கும் தீர்மானம் ஒரு தனிநபரையோ அல்லது ஒரு குழுவையோ அடிப்படையாக கொண்டது அல்லவென நாட்டின் பொது நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்மானம் என ஜனாதிபதி அனுரகுமார் ரதிசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் இலங்கை சட்டத்திறணிகள் சங்கத்திற்கிடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சுமார் ஒரு மணி நேரம் இடம்பெற்ற இச்சந்திப்பின் இறுதியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட இலங்கை சட்டத்திறணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய, ஜனாதிபதியுடன் சாதகமான முறையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை சட்டத்திறணிகள் சங்கத்துக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த கலந்துரையாடலில் நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதெல்லையை நீடிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டதுடன் அது குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெறப்பட்டன. இங்கு முன்வைக்கப்பட்ட அனைத்து கருத்துக்கள் குறித்தும் கவனம் செலுத்திய ஜனாதிபதி, அது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பின் மேம்பாட்டிற்காக அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கமளித்தார். நீதியை நிலைநாட்டும் செயற்பாடானது நீதிமன்றங்களினால் மாத்திரம் இடம்பெறுவதில்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அது விசாரணைகள், வழக்கு தாக்கல், நீதிமன்றம் ஆகிய அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த செயற்பாடாகும் என்றும் குறிப்பிட்டார். அதற்கமைய அந்த செயல்பாடுகளை வலுப்படுத்துவதற்காக சட்டமாதிபர் திணைக்களம், லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழு, இலங்கை போலீஸ் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகிய நிறுவனங்களின் மனிதவளத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் சேவைகளை மாவட்ட மட்டத்தில் பரவலாக திட்டமிட்டுள்ளது.

ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலணி அதன் தலைவர் ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் கூடியது. கிளீன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலணியின் தலைவராக செயற்படும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் அந்த செயலணியின் உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்திலேயே இடம்பெற்றிருந்தது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படும் கழிவு முகாமைத்துவ புதிய வேலை திட்டம் குறித்து உறுப்பினர்களை தெளிவுபடுத்துவதும் அதற்காக திட்ட முகாமைத்துவ பிரிவு ஒன்றை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஸ்தாபிப்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட சில நகரங்களை முன்மாதிரியான நகரங்களாக மாற்றுதல் மற்றும் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் கழிவு முகாமைத்துவம், நகரை அழகுபடுத்துதல், கால்வாய்களை துப்புரவு செய்தல், கழிநீர் குழாய் கட்டமைப்புகளை நவீனமயமாக்கல், பூங்காக்களை உரிய முறையில் புனரமைத்தல் போன்ற வேலை திட்டங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதற்காக திட்ட முகாமைத்துவ அலகு ஒன்றை ஸ்தாபிப்பதன் அவசியமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூன்று தூண்களில் இரண்டான சமூக மற்றும் ஒழுக்க நெறி சார்ந்த விடயங்களுக்கு அதிக கவனம் செலுத்தி எதிர்வரும் ஆண்டிற்கான செயற்பாடுகளை திட்டமிட வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலணியின் செயலாளரும் அழைப்பாளருமான ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சு, ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் எச் பி சி சுகீஸ்வர் ஆகியோர், செயலணியின் உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை இலங்கை ஜப்பான் நட்புறவு சங்கத்தின் தலைவர் உட்பட அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் குழுவிற்கும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையே நிலவும் நீண்டகால நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. சமூக பொருளாதார அரசியல் ஆகிய உலகின் சகல குறிகாட்டிகளிலும் இலங்கை 2024 ஆண்டு முதல் முன்னிலையில் உள்ளது. தெற்காசியாவில் மிளிரும் நாடாக இலங்கை இந்த வளர்ச்சியை அடைந்து வருகிறது. வரலாற்றில் எந்தவொரு வளர்ச்சியையும் கண்டிராத குறிகாட்டிகளிலும் இலங்கை தற்போது முன்னிலை பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும். உலக சமாதான குறிகாட்டியில் 2024 ஆண்டு இலங்கைக்கு 100வது இடம் கிடைத்தது. 2025 ஆண்டில் 3 இடங்கள் முன்னேறி 97வது இடத்தை பிடித்தது. அதேபோல் இந்த வருடத்தில் 30 இடங்கள் முன்னேறி 67வது இடத்தை பிடித்துள்ளது. பொருளாதார, விஞ்ஞான மற்றும் சமாதானம் தொடர்பிலான நிறுவனங்களினால் உலக சமாதான குறிகாட்டி வெளியிடப்படுகிறது. தெற்காசியாவில் 2வது முறையாகவும் அமைதியான நாடாக கருதப்படும் பூட்டானுக்கு பின்னர் உலகில் அமைதியான சாதகமட்டத்தை அடைவதற்கு இலங்கைக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இலங்கையின் அரசியல் நிலையற்ற தன்மை 100க்கு 25 வீதத்தினால் குறைவடைந்தமையே இதற்கு காரணமாகும். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஊழல் குறித்த கண்காணிப்புக்கு அமைய இலங்கை முன்னேற்றமடைந்துள்ளது. இதேநேரம் 2024 ஆண்டில் இந்த குறிகாட்டியில் 121வது இடத்திலிருந்த இலங்கை 2025 ஆண்டு 14 இடங்கள் முன்னேறி 107வது இடத்திற்கு வந்துள்ளது. அரசு பிரிவின் வெளிப்படைத்தன்மை தொடர்பிலான நம்பிக்கை அதிகரித்துள்ளமையே இதற்கு காரணமாகும். என்சி விமான போக்குவரத்து அனுமதி பத்திர குறிகாட்டியிலும் இலங்கை முன்னிலை பிடித்துள்ளது. அதற்கமைய 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் 96வது இடத்திலிருந்த இலங்கை 2026 ஆண்டு 94வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் தரவுகளுக்கமைய 227 நாடுகள் மற்றும் இடங்கள் 199 விமான பயண அனுமதி பத்திரம் ஆகியவற்றை கொண்டு இந்த குறிகாட்டி தயாரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்களுக்கு முன்கூட்டிய விசா இன்றி பயணிக்கக்கூடிய 39 பயணத்தளங்கள் காணப்படுகின்றன. இதனிடையே இறையாண்மை கடன் தரப்படுத்தலிலும் இலங்கை முன்னிலைக்கு வந்துள்ளது. அதற்கமைய SNP உலக குறிகாட்டியில் இலங்கை CC+ தரத்திற்கு உயர்வடைந்துள்ளது. அதேபோல் ஃபிட்ச் ரேட்டிங் வெளியிட்டுள்ள தரப்படுத்தலுக்கு அமைய முதலீட்டாளர்கள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு அபாயங்களை கணிப்பிட்டு தீர்மானிப்பதற்கு இந்த தரப்படுத்தல் அதிகரித்தமை காரணமாகவே அமைந்துள்ளது. மூட் ரேட்டிங்கூடாக முன்னெடுக்கப்பட்ட தரப்படுத்தலுக்கு அமைய இலங்கை 2022 ஆண்டிலிருந்து டிஃபால்ட் நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. மனிதவள அபிவிருத்தி குறிகாட்டிக்கமைய இலங்கை 89வது இடத்தில் உள்ளது. அதேபோல் இலங்கை தெற்காசியாவின்

0: உயர்ந்த HDI கொண்ட நாடாகவும் மாறியுள்ளது. ஊடக சுதந்திர குறிகாட்டியிலும் இலங்கை முதன்மை பெற்றுள்ளது. 2024 ஆண்டில் 150 இடத்தில் இருந்த இலங்கை 2025 ஆண்டில் 139 இடத்தை பிடித்துள்ளது. மேலும் 2026 ஆண்டில் அது 134 இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை மீனவர்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட மீனவர் சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கேட்டறிந்து அவற்றிற்கு நிரந்தர தீர்வுகளை வழங்கும் நோக்கில் கிளிநொச்சி மாவட்ட கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது. இதன்போதே அமைச்சர் குறித்த விடயத்தை தெரிவித்தார். இரண்டாம் கட்ட யுத்தத்தின் போது ஈரான் மிகவும் ஆக்ரோஷமாக செயல்படும் என ஈரானின் ஆன்மீக தலைவரின் அரசியல் ஆலோசகர் தெரிவித்துள்ளார். ஈரான் எதிர்காலத்தில் மிகவும் ஆக்ரோஷமாக செயல்படும் என ஈரானின் ஆன்மீக தலைவரின் அரசியல் ஆலோசகர் பிரிகேடியர் ஜெனரல் ரசூல் செனைராட் தெரிவித்துள்ளார். கடவுளின் விருப்பம், எதிர்கால யுத்தத்தில் ஈரான் மிகவும் போராட்டத்துடனும் ஆக்ரோஷமாகவும் செயல்படுவதே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஹோமுஸ் ஜலசந்தி மூடப்பட்டு இவரிடத்தின் இரண்டாவது காலாண்டில் 600 மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உலகின் முன்னணி கொள்கலன் கப்பல் நிறுவனமான ஜெர்மனியின் அப்பலாய்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிகர லாபம் 306 மில்லியன் டாலரிலிருந்து 83 மில்லியன் டாலர் வரை குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தாக்கம் இதுவரை ஏற்பட்ட மிக மோசமான உயிர்கொல்லி தொற்று என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. மே மாதம் 15 தேதியிலிருந்து இதுவரை கொங்கோ குடியரசில் 4,300 எபோலா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதுடன் 2,000 அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. மலேரியாவை ஒத்த நோய் அறிகுறிகள் காணப்படும் எபோலா வைரஸ் பரவலுக்கு இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோ மருந்துகளோ கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
1: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. ஆஸ்திரேலிய அணி தனது முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 198 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. மிச்சல் ஸ்டார்க் 28 ஓட்டங்களையும் ஜோஸ் அசில்வுட் 19 ஓட்டங்களையும் பெற்றனர். ஏனைய வீரர்கள் குறுகிய ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தனர். அதனைத் தொடர்ந்து தமது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த பங்களாதேஷ் 1 விக்கெட் இழப்புக்கு 96 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இந்நிலையில் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் நாளைய தினம் இடம்பெறவுள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: மக்களுக்காக எந்த ஒரு சவாலுக்கும் முகம் கொடுக்க தயார், ஜனாதிபதி சட்டத்திறனிகள் சங்கத்திற்கு தெரிவிப்பு. தெற்காசியாவில் மிளிரும் நாடாக மாறும் இலங்கை. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கம். இந்திய இலங்கை மீனவர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதி. அடுத்த சுற்று கடுமையாக இருக்கும், ஈரான் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை. இத்துடன் வசந்த எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: வசந்த எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் ஈட்டி நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்ருக்கலத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 2427 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 3, 36, 37, 62, சூப்பர் இலக்கம் 28. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 3, 36, 37, 62, சூப்பர் இலக்கம் 28. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள், 9 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 1,39,61,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 33,76,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1081 சீட்டிழப்பு வாரத்துக்கான சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3, 10, 47, அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். 3, 10, 47, 2,00,000 பரிசுகள், 9 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 37,39,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதளத்தருக்கான வெற்றி முடிவுகள். 5,412 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 16, 22, 46, 75, அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 16, 22, 46, 75. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 4, 0, 1, 9. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 60,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 3, 4, 0, 1, 9. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள், 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,03,61,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,36,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். 459 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 8, 0, 8, 5, அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 8, 0, 8, 5. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 28 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,71,280 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 985 சீட்டிழப்பு வாரத்துக்கான சுப்பிரிதன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 7, 2, 8, 0, 8, 5, அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 7, 2, 8, 0, 8, 5. நேற்று நாளில் மொத்தமாக 39,39,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,65,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத கோடி பத்திரத்திற்கான வெற்றி முடிவுகள். 3,077 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 12, 48, 58, 68, அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 12, 48, 58, 68. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள், 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,28,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,57,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் பவுலத்திற்கான வெற்றி முடிவுகள். 3,251 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 43, 50, 56, 67, அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 43, 50, 56, 67. சூப்பர் கேஷ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 8, 0, 4, 1, அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும். சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 8, 0, 4, 1. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,66,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,68,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அரிசத்துக்கான வெற்றி முடிவுகள். 4,963 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மேசராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 18, 27, 60, அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேசராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 18, 27, 69. நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 1,79,92,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 60 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம்.

0: அட அட, என்ன ஒரு பாடல்! தங்க தாமரை மகளே, மின்சார கனவு திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். 9 மணி வரைக்கும் அணிந்திருக்க போறீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. 102.2 FM 8 அலைவரிசையின் நூடாக இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பின் நூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், அன்பான வணக்கம். யார் இது? அன்பு வந்து அதிகமா இருக்குமா? அப்படியா? சரி, நன்றி நன்றி. அப்புறம் சொல்லுங்க விஸ்வநாதன், என்ன செய்றீங்க? சாப்பிட்டீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா விஸ்வநாதனுக்கு?
1: இன்னைக்கு
0: புள்ள ஒரே ஐசாவே இருக்கு, என்னன்னு தெரியலையே. கடவுள் எங்கேயாவது ஆப் வைக்க போறாரா அப்படின்னு தெரியல.
1: சங்கீத குடும்பம் மற்றும் வாழ்மொழி அருள்மொழி முந்தாஸ்தேகம் ஈடன் மருப்பு சின்ன மகாதேவம் கிரிவிஜயமா மாவனால மூத்தி இமானவேலே சோமசிரி தயாலன் உமாச்சந்தன் சுலைமான் சமுகநாதன்
0: அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அடுத்தும் கூட ஒரு சுவரான பாடல் வருகிறது. ரஹ்மானின் இசையில்

0: Sri Lanka. Wasndam FM 102.6, 102.8. திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே, ஸ்டார் ஆஃப் த டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை ஸ்ரீதேவி. ஒலிக்கும் பாடல் இது நான் அடிமை திரைப்படத்திற்காக.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது? யார் பேசுறீங்க?
1: மார்கரெட்.
0: ஓகே, சரி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்றீங்க? என்ன அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட அப்படியே நீ அடக்கிட்டீங்களே. என்ன ரகசியம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு பயம்தான். அவரும் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: கேட்டு கொடுத்தா இருந்த நிகழ்ச்சிய சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
0: அப்படியா, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்லா பிடிச்சிருக்கு, சந்தோஷமா கேட்டுக்கிட்டு
0: என்ன சமையல் வீட்டுல? அடடா, கேக்கும் போது மறுபடியும் பசி வருதே. வரலாதான், ஆனா இங்க நைட் ஆயிருச்சே. சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்காங்க.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடலுக்காக கணவரும் கணவர் ராஜமணிக்காகவும், மகள் மேசி அக்கா அருணி, ஜென்சிக்கா அக்கா அருணி, ரோசரி அக்கா, இன்னும் நம்ம வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும், பள்ளிங்கமத்து தோட்டத்தை சேர்ந்த அனைவருக்காகவும்
0: குமார், தங்கதுரை, யட்டியாந்தோட்ட ஆட்டோ விஸ்வநாதன் மற்றும் தும்மோதர வகத்தோட்டம் சின்னையா மகாதேவன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லி அக்கறைப்பற்ற பொப்டில இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி சொல்லி பட்டித்திடலிலிருந்து கமலஹாசன் மற்றும் யசோதா இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் ஊர்குடவத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லி அப்புதலையிலிருந்து ரஞ்சித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான வணக்கம் சகோதரி, பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் என்று சொல்லி பலாங்குடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மற்றும் இரவு நேர வணக்கம் பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது காதலர் தினம் திரைப்படத்திற்காக.

இதயத்தை திருடாதே. தேவாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்க போறீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நேரம் இரவு 8 மணி.

சமயத்தில் வசந்தம் எஃப்எம் the best live music streaming in Sri Lanka Vasantham FM 102.6 102.8 Vasantham FM 102.6 102.8

0: பிசாசே காதல் பிசாசே ரன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல், அதுவும் வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுபைடான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 9 மணி வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0111-2775-0003, அப்படியும் இல்லை என்றால் 0111-2775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ அக்கா, வணக்கம்.
0: அன்பான வணக்கம், இரவு நேர வணக்கம். மகேஷ், எப்படி இருக்கீங்க மகேஷ்? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மகேஷ். சொல்லுங்க, அப்புறம் பூனாகல சைட் இல்லாம என்ன சொல்லுது? மலையா, வெயிலா, புயலா? அப்படியா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க மகேஷ்? எங்கட வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சமையல் வீட்டுல?
1: சமையல்
0: கிச்சன் பக்கமே போறது இல்லையா? அடடா, உங்களோட வைஃப் ரொம்ப நல்லவங்க. என்ன கிச்சன் பக்கமே விடாம இருக்காங்களே உங்களை இன்னமும். அப்படியா? அடடா, இன்னும் அவங்க இப்ப அவங்களோட காதல் அது கேட்டிருந்தா இப்ப கூப்பிடுவாங்களா இருக்கு பாருங்க. கேட்டுட்டுதான் இருக்காங்களா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே?
1: நல்லா இருக்காங்க.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க மகேஷ்?
1: அடுத்த பாடல்
0: சரி. நன்றி, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி. ஒலிக்கும் பாடல் இது காவலன் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில்.

0: நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது வசிகரா திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒரு சுவரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. இப்ப அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: அன்பான வணக்கம். யாரது?
1: என்ன
0: சமையல் வீட்ல? பான் மட்டுமா? அதுதானே, பான் இருந்தா கண்டிப்பா பருப்பு கறி இருந்தது. அதுதானே வழக்கம். என்ன, பானும் பருப்பும் பிரிக்க முடியாத ஒன்று. சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரியா? சரி, படுத்த பாடல்.
1: நாளைக்கு பர்த்டே ஒன்று இருக்கு காலையில.
0: யாருக்கு? யாருக்கு? யாருக்கு?
1: அக்காவுக்கு.
0: யாருக்கு? அப்பாவுக்கா?
1: அக்கா. அக்கா?
0: அக்காவா? அக்காட பேர் என்ன?
1: தாலிகா தேவி.
0: சாலிகா தேவி. சரி, சரி, எத்தனாவது பர்த்டேமா? 41. சரி, அவங்களுக்கு அம்மா அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா? சரி, சரி. அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்காங்க?
1: அப்பா ராசையா, அம்மா பத்மினி, மாமா மயில் வாகனம், மாமி நாகேஸ்வரி, மற்றும் அக்கா கணவர் பிரதீப் குமார், தினு, காஞ்சனா, கவிந்து. இந்நேரத்தில் எல்லா உறவுகளுக்கும்
0: நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு நன்றி, நன்றி, நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க அன்பான எவ்நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர். கொட்டகலையை சேர்ந்த சந்தானம், இன்று எங்களுடைய அப்பா சந்தானம் பிறந்த நாளை கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க அன்பு மனைவி விக்னேஸ்வரி மற்றும் மகன் டில்சான், மகள் நர்மிஷா மற்றும் விஷாலினி இணைந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே நேரம் வணக்கம் என்று சொல்லி அட்டன் போடேசில் இருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம். அம்மா மனைவி மற்றும் மகன் சரோஜன், மகள் விஷாலினி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். கரவல பிடியவள் இருந்து மது மற்றும் என்னுடைய ஹஸ்பண்ட் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின் ஜஸ்வின் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கொழும்பு 10 தேவ சகாயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பெரிய நீலாவளை கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் ரோசன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கொழும்பு 5 முகத்துவாரத்திலிருந்து ராஜேந்திரன், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மனைவி கலைவாணி மற்றும் பிள்ளைகள் கவிலோஷினி மற்றும் யதூர்சி பவிஷான் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, இன்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் யாழ்ப்பாணம் இஸ்மாயில், மனைவி நதீரா, தம்பி இன்சாப், மகள் அல்தாப் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நான் தேவோவிட மகர ஓயாவில் இருந்து தம்பிகா டிலானி, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு கணவருக்காகவும் மற்றும் கணவர் ஆகாஷன் மற்றும் ஜிவானி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி சப்புமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட சுப்ரான பாடல் வருகிறது ராஜா திரைப்படத்திற்காக.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் இரவு 8:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்த் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: நீ வேதம் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் எல்லாமே நீ நீ நீ அப்படின்ட்டு வந்துட்டு போயிருந்துச்சு. சரி, வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. இப்ப அலைப்பின்னூடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அப்பா.
0: ஹலோ, அன்பான இரவு நேர வணக்கம். யார் அது? மது, எப்படி இருக்கீங்க மது?
1: ரொம்ப நல்லா இருக்கு. சனி, எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மது, சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: அப்பா, சாப்பிட போறோம்.
0: இப்பதான் சாப்பிட போறீங்களா? சரி, அப்புறம் சொல்லுங்க மது, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்க வீட்ல எப்படி இருக்காங்க?
0: எங்கட வீட்லயும் நல்லா இருக்காங்க. சரி, அப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்? நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இப்ப அவர்களை நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். கொழும்பு 12 புதுக்கடைகள் அறந்த இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு ஆன்சாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இணையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தொண்டி மன்னாரில் இருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் ஆய் சகோதரி மாத்தலை அம்பனங்கங்கையில் அறந்த சுப்பையா ஆகாஷ் மற்றும் ரஞ்சித் குமார் முகமது ரபி சண்முகநாதன் சின்ன தம்பி சின்னையா மகாதேவன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று வந்திருக்காங்க. அதே நேரம் வணக்கம், இனிய இரவு நேர வணக்கம், மானந்தி நலமா இருக்கீங்களா? பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. நான் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி, இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிருஷாந்தன், ரோசன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு வந்திருக்காங்க. அதே நேரம் பிரியமான இரவு நேர வணக்கம், ஆனந்தி நிகழ்ச்சியோடு பாடல்களை அருமையாக உள்ளது என்று சொல்லி இன்பராஜன், அன்பரசன், புவியரசன், கிருத்திகா மற்றும் சன்வித்யா மற்றும் காயத்ரி, தக்சிலா தேவி மற்றும் ஆகியோர், ஞானகுரு மற்றும் மணி ஆகியோர் பதுளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இந்து கலையிலிருந்து அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். மணிமாறன், அப்புதல வியாரக்கலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்ப உறவிற்காகவும். மற்றும் கமலவேணி, டில் ருக்சன், ஜஸ்வீன் மற்றும் கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம். கந்தப்பளையிலிருந்து ஜோன் சீத்திரன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதாகவும், மனைவி மல்லிகாவுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம், சகோதரி வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஆரியம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கார். அன்பான இரவு நேர வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் சகோதரி, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சங்கானையிலிருந்து கனகரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மகிழ்வான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி நம்பிக்கை கிராமம் அரல் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது சூக்ரன் திரைப்படத்திற்காக.

ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். அதற்கு முன்னாடி இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க தோப்பு கொச்சிக்கடையில் இருந்து ஈடன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு, மற்றும் வெதமுலையில் இருந்து ஹரிதரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் இருவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை நேரமும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஆர்ஜி புவனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய வியாழன் வசந்த நிலா நேயர்களின் பாடல் தெரிவு, இரண்டு நேயர்களின் பாடல் தெரிவுகள் நினைவுகளோடு வர காத்திருக்கிறது. முதல் நேயர் வத்தலிலிருந்து ஜீவரத்னம், முதல் உன்னரை மண்தியாளத்தை அவருடைய பாடல்கள் சுமக்க காத்திருக்கிறது. அவருடைய நினைவுகளோடு அவர் தேர்வு செய்த பாடல்கள் காற்றலைகள். 102.6, 102.8 நிலவரிசையில் இலங்கை இலங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதேபோன்று www.vasantham.fm.il கண்ட இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். வத்தலை ஜீவரத்னம் அவருடைய முதல் பாடல் தெரிவு, தன்னுடைய அம்மா பரமேஸ்வரிக்காக. அண்ணனுக்கு அம்மா என்ற ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சிறு வயதில் இருந்தது ரத்தினபுரியில் தான். நான் இப்ப வத்தலையில் இருக்கிறேன். நான் இங்க வத்தலைக்கு வரும்போது என்னுடைய அம்மா என்னிடம் இல்லை, என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இறையடி சேர்ந்துட்டாங்க. என்னை எந்த விதமான குறையும் இல்லாமல் வளர்த்தாங்க. அவங்களுக்காக முதல் பாடலை நான் தெரிவு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் வத்தலை ஜீவரத்னம்.

0: கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேர்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசந்த நிலா 102.6 102.8 இலங்கை இலங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். இன்று முதல் 1.5 மணித்தி ஆழத்தில் வத்தலை ஜீவரத்னத்தின் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நினைவுகளை சுமந்த வண்ணம் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் வியாழக்கிழமை வசந்த நிலா 2 நேயர்களின் பாடல் தெரிவுகளை சுமந்து வரும். தன்னுடைய அடுத்த பாடல் தெரிவாக தனக்கு பாடும் நிலாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவருடைய பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவர் இறந்த செய்தி கேட்ட உடனே என் கண்களில் கண்ணீர் நிரம்பி வடிந்தது. எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அவரை. அவரது பாடுகளையும் தாண்டி அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் நான் கேள்விப்பட்டு ரசித்திருக்கின்றேன். வசந்தத்தின் வழியாகவும் கூட ரஹ்மானின் இசையில் ரோஜா திரைப்படத்துக்காக காதல் ரோஜா என்ற பாடல் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அந்த வரிகளும் அப்படி பிடிக்கும் எனக்கு. அந்த பாடலை என் தெரிவாக கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வருகிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.

காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வத்தலை ஜீவரத்னத்தின் பாடல் தெரிவுகள் காற்றலைகள் வந்து கொண்டிருக்கிறது. முதல் உன்னதி மன்னித்தியாளத்தின் அவருடைய பாடல் தெரிவுகளில் அடுத்தும் ஒரு அழகான பாடல் காத்திருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறார்கள் அழைப்பின் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும். அவர்களை முடித்து கொண்டு அடுத்த பாடல் தெரிவுக்கு போகலாம். அன்பான வணக்கம் புவனேஷண்ணா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு சைந்தவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். தெய்வாலையிலிருந்து அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பிரபாகர் அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். மட்டக்களப்பிலிருந்து இதமான இரவு பொழுது வணக்கம் போனிச்சேன்னா, வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள். லிந்துலை எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். சப்மால் கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பான வணக்கம் பன்னரவளை வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாஸ் எல்லோரும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி வினோதன் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டிருக்கிறார். இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். புவனேஸ்வரன் மங்கையகரசி அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இரவு பொழுது வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சிவேந்திரன் வணக்கம் சொல்லியிருக்கிறார். வியாழன் வசந்த நிலா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு மூதூர் பட்டுத்திடல் வடிவேல் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். கொழும்பு 15 மூதரிலிருந்து தரிசனி குணசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. புவனேஸ்வரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் கழுதாவளை சுந்தரம், சசிகலா கோகுலன், ரமணா கிஷாந்தன், சீனு எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் காத்திருக்கிறது. வத்தலை ஜீவரத்னத்தின் அடுத்த பாடல் தெரிவு அண்ணா. அடுத்த பாடல் என்னுடைய அக்கா தேவகிக்காக. நான் வீட்டில் கடைசி பிள்ளை, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கொண்டாங்க. தன்னுடைய பிள்ளை போல நான் படிக்கும் காலங்களில் அவர் வேலை செய்து என்னை பார்த்துக்கொண்டாங்க. தேவகி அக்கா இப்போ ரத்னபுரில் தான் இருக்கிறாங்க. அந்த அன்பு என்றும் மாறாது. இதுவரைக்குமே எனக்காக எந்த விஷயத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நானும் அப்படித்தான் அக்காவை விட்டு கொடுத்து பேசவே மாட்டேன். அவ்வளவு அன்பு, எனக்காக அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. என்னுடைய அக்கா அடிக்கடி பாடும் பாடல் இந்த பாடல். நான் சின்ன வயதாக இருக்கும் போதும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. என்னுடைய அக்கா தேவகிக்காக இந்த பாடல் தாருங்களண்ணா அப்படின்னு கேட்டுக்கிறார்.

காற்றலைகள் வசந்தனிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. வத்தலை ஜீவரத்னத்தின் பாடல் தெரிவுகள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், உங்களது கருத்துக்களை நிகழ்ச்சியினோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்டோபிஸும் அதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் என்று பகிர்ந்திருக்கிறார். தீபக் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். தனியும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதுபோல ஹலுகுலையிலிருந்து மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது. வத்தலை ஜீவரத்னத்தின் அடுத்த பாடல். அண்ணா, எனக்கு இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் திரைப்படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், காலமில்லாம் காதல் வாழ்க. சுல்லத்த மாமின் குரல் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதே போல பாடலாவின் குரல் நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இருவரும் இணைந்து பாடிய பாடல் அத்தனை அற்புதம். எனக்காக இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார் வத்தலை ஜீவரத்னம்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இன்றைய முதல் ஒன்றை மணித்து ஆழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது வத்தலை ஜீவரத்னத்தின் பாடல் தெரிவுகள், இனிமையான பாடல்கள். நேரத்தை பார்க்கலாம், நேரம் இப்போது 10:01.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலையில் இனிமையான பாடல்களை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் வத்தலை ஜீவரத்னத்தின் பாடல் தெரிவுகள் முதல் நேராக அவருடைய பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. முதல் ஒன்றரை மணித்தி ஆழத்தில் அவருடைய அடுத்த பாடல் தெரிவு, அழகான பாடல் தெரிவு. அதுக்கு அவர் சொன்ன விளக்கம், அண்ணா நான் ஓலுவில் படிக்கிற காலத்துல ஒருதலை காதல் ஒன்று இருந்தது. அந்த காதல் என்னுடைய மனைவிக்கும் இப்போ தெரியும். நான் சொல்லி இருக்கிறேன், கடைசி வரைக்கும் என்னுடைய காதலை நான் சொல்லவே இல்லை. சொல்லாத காதல் இதயம் முரளி போல. அவர் சொன்ன விஷயம், மேலதிக வகுப்புக்காக செல்லும் போது இந்த ஃபேவல் காலத்துல இறுதி கிளாஸ்ல எல்லோரும் பாடல்கள் கவிதைகள் அப்படி சொன்னாங்களாம். அப்போ இவருக்கு அவ்வளவு பாட வராதாம், இருந்தாலும் தான் பாட வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை நான் பாடினேன். பாடின பிறகு எல்லாம் சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு தலை காதல் பெண்ணும் சொன்னாங்க, நல்லா பாடுனீங்க ஜீவரத்னம் அப்படின்னு. வாவ், அப்படி இருந்ததுன்னா அந்த நினைவுகள் எனக்கு இன்னும் இனிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை கேட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் பாடிய போது நானும் ஒரு பாடகன் தான் அப்படின்னு எனக்கு ஃபீலிங் கொடுத்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை கேட்டுக்கிறார். கேட்டு ரசிப்போம்.

0: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல்
0: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததடி
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம் சிக்கும் கருணங்களை இசை

0: கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வசந்தத்தின் வழியாக வத்தலை ஜீவரத்னத்தின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இறுதி பாடல், தனக்கு பிடித்த ஒரு பாட்டை பகிர்ந்திருக்கிறார். வசந்தத்தின் காற்றலைகள் வியாழன் வசந்த நிலா நிகழ்ச்சியில் தன்னுடைய பாடல் தெரிவுகள் ஒலிக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப நாள் ஆசை என்ன என்று சொல்லி இருந்தார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இந்த முதல் ஒன்றரை மணித்தியாலம் வத்தலை ஜீவரட்டத்தின் பாடல் தெரிவுகள் வந்தது, ரொம்ப சந்தோஷம். அடுத்த மணித்தியாலத்தின் ஒரு நீருடைய பாடல் தெரிவுகள் காத்திருக்கிறது. தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உன்னதை மாநிலத்தின் அழத்தை அலங்கரிப்பதற்காக கிதல்களை ஸ்ரீதேவியின் பாடல் தெரிவுகள் காற்றலைகள் வர காத்திருக்கிறது. அவருடைய பாடல் தெரிவுகளோடு நினைவுகள் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0003 அல்லது 0312 775 111 என்ற தொடர் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

காற்றலைகள் ஸ்ரீதேவியின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. கித்துள்ள ஸ்ரீதேவியின் பாடல் தெரிவுகள். என்னுடைய அடுத்த பாடல் தெரிவு, அண்ணா எனக்கு கூட்டு குடும்பம் என்று சொன்னால் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்களுடைய சித்தப்பா, எங்கள் குடும்பம், எங்களுடைய மாமாவின் குடும்பம் எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். இப்போ எல்லாம் பிரிஞ்சிட்டோம். அந்த நேரத்தில் பெருநாள் கொண்டாட்டங்கள் சொன்னால் அவ்வளவு அழகாக இருக்கும். நான் சிறுவயதாக இருக்கும்போது அந்த கொண்டாட்டங்களை என்னால் இன்னும் மறக்க முடியல. ஏதோ தெரியவில்லை, இந்த பாடலை கேட்கும்போது அந்த நினைவுகள் என்னுள் வரும். அதற்காக இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அருமை, நினைவுகள் எப்போதுமே அழகாகத்தான் இருக்கும். அது கஷ்டமான நினைவுகளாக இருந்தாலும்

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலைகள் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. கித்துல்களை ஸ்ரீதேவியின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 11:12.

வசந்தனிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இரவு பொழுதை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பாடல் தெரிவுகள் இது. ஸ்ரீதேவியின் பாடல் தெரிவுகள் கித்துருகலை. ஏராளமான சொந்தங்கள் அழைப்பின் வழியாக முடிந்திருக்கிறார்கள். சிங்கநாதன் அட்டனந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். அம்மா அன்னலட்சுமி அண்ணாமாரலான சிவனேஷன் அஜித்குமாருக்காக பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். தயகம தர்ஷி அன்பு கணவர் இனாஷிக்காக பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதே போல விமலாதேவி கடுவலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, தன்னை மெனித்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அன்பான வணக்கம் புவனேஷன், நான் சொல்லிக்கொண்டேன் வித்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறதுனா நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம் போனிச்சனா, நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, பாடல் தெரிவுகளும் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே ஜெய்சன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அன்பு வணக்கம் ரவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். ரவி சாந்தா என்று சொல்லிக்கொண்டே மில்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிற கருங்காரிச்சோலியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். திவான் பலாங்குளிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்து இரண்டு பகுதி இருக்கிறாங்க. அவனாசி வைஜந்தி மாலா நிகழ்ச்சி கேட்கிறாங்களாம். அன்பான வணக்கம் எடுத்துக்கொண்டே சதாஜோதி அளவெட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். யுவராணி அன்பு கலந்த வணக்கம் என்று வத்தலிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. குறிஞ்சங்கிணி அசுருதீன், ரிகாஸ் ரியாத், ரீனா குட்டி, அசுருதீன், ஜாரி, நூர்ஜஹாம் எல்லோருக்காகவும் பாடல் வேணும் அப்படின்னு இணைந்திருக்கிறார். நவாலியிலிருந்து ரிஷிகேஷன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. மயிலம்பாவிலிருந்து பொன்னம்பலம், அன்பு மனைவி அன்னபாக்கியம், மகள் தரணியாவுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்ட மகளுங்கள். இரவு பொழுது வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஷனா ரியாஸ் வந்திருக்கார் சம்மாந்துறையிலிருந்து. நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஸ்டீவன் வந்திருக்கிறார். ஆறுமுகம் ரமேஷ் போனேஷன் அப்படி இருக்கிறீங்க. ஊருடாவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். புத்தகங்களை கையில் ஏந்தி கொண்டு வெயிலில் கடந்து நிழல் தேடி நீல பேனாவை நீ பிடித்து வருஷம் வந்த வசனங்கள் கொண்ட கடிதம் ஒன்றை கையில் கொடுத்தலுக்கு

இணைந்திருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. 11:27 நேரம் இப்போது. கிதுல்களை ஸ்ரீதேவியின் பாடல் தெரிவுகள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் அண்ணா எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். நான் சோகமாக இருக்கும் போது நான் அதிகமாக கேட்கும் பாடல். இந்த இசை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போது இந்த பாடலை கேட்டாலும் ஏதோ ஒரு உணர்வு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. இந்த பாடலை இந்த நிகழ்ச்சிகள் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி கேட்டுக்கிறாங்க ஸ்ரீதேவி.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. கிதுல்களை ஸ்ரீதேவியின் பாடல் தெரிவுகள். அடுத்த பாடல், இந்த பாடலின் இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாடலின் இசை. அநேகன் திரைப்படத்துக்காக ஹரிஷ்யராஜின் இசை. அதுக்காகவே இந்த பாடலை நான் அதிகமாக கேட்பேன். எனக்காக வசந்த நிலா நிகழ்ச்சியில் இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஸ்ரீதேவி கித்தல்களிலிருந்து.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றாலையில் வந்து கொண்டிருக்கிறது. பாடல் தெரிவுகள், ஸ்ரீதேவியின் பாடல் தெரிவுகள் இப்போது காற்றாலையில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது ஒன்றரை மணித்தியாலத்தில் வருகின்ற பாடல் தெரிவுகள். அடுத்த பாடல் தனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். என்ன இந்த பாடல் வருகின்ற வரிகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடும் இலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களையும் ரொம்ப பிடிக்கும். அதே போல இந்த பாடல் சித்ராமா பாடிய பாடல். எனக்கு பாடலாவும் சித்ராவும் இணைந்து பாடிய பாடல் அதிகமாக பிடிக்கும். இது இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிப்பதற்கான காரணம் இந்த பாடலில் வருகின்ற காட்சிகள். அதே போல என்னுடைய சித்திக்கு ரொம்ப பிடித்த பாடல் இந்த பாடல். என்னுடைய சித்தி காமாட்சி என்னை ரொம்ப பார்த்துக்கிருப்பாங்க, என் மேல ரொம்ப பாசம். அதிகமாக அவங்க வெளிநாட்டில் தான் இருந்தாங்க. அவங்க என்னோட அடிக்கடி போன்ல பேசுவாங்க. இந்த பாடல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய கணவர் திடீர் மரணமாகிவிட்டார். இழப்பு, அந்த இழப்பு அவங்களை ரொம்ப பாதிச்சது. அவங்க அமைதிய என்னிடம் தேடுவாங்க, என் மேல ரொம்ப பாசம் என்னுடைய சித்தி காமாட்சிக்காக. அடுத்த பாடல் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நினைவுகளோடு நிகழ்ச்சியும் இறுதி தருவாய்க்கு வந்திருக்கிறது. ஒலிக்க வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் முதல் ஒன்றை மணித்திய ஆழத்தை வத்தலை ஜீவரத்னம் வழங்கி அளித்திருந்தார். இரண்டாவது ஒன்றரை மணித்திய ஆழத்தை கிதுல்கலை ஸ்ரீதேவி அழங்கடித்திருந்தாங்க தன் நினைவுகளோடு. ரொம்ப நன்றி இருவருக்கும். அதே போன்ற நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் இணைந்து கொண்டிருந்தீர்கள். அனைவருக்கும் நன்றி கிடைக்கும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

2.8 வசந்தம் எஃப்எம்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

2.8 வசந்தம் FM நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
1: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா, ப்ரே பண்ணுங்க.

புதுமைகளோடும்

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன்

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். வளர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை

கதையால் உறவாடும் உங்கள் சொந்தம், உங்கள் சொந்தம் வசந்தம் நூற்றி இரண்டு தசமாறு.

0: நாங்கள் சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: தள்ளாடும் நெஞ்சங்களே, கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்களே. சர்வலோகத்தின் வல்லவர் ஒருவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். தண்ணீரை கப்பல் ஓட்டும் நெஞ்சங்களாய், பாலைவனத்தையே வாழ்க்கையில் சுமக்கும் உள்ளங்களாய் நீங்கள் இருக்கலாம். கொஞ்சம் நில்லுங்கள். வனாந்திர வாழ்க்கையில் யாக்கோவும் அலைந்தவன் தான். இந்த வல்லவர் கைவிட்டு விட்டாரா? கண்ணீர் வாழ்க்கையில் அந்த யோசிப்பும் நடந்தவன் தான். இந்த நல்லவர் மறந்து விட்டாரா? இல்லவே இல்லை. அதே வல்லவர் உன்னுடனே, அதே வல்லவர் நம்முடனே.

காலை நிறுத்த அமைதியும் புதிய நாள் கொடுக்க போற நம்பிக்கையும் ஒன்று சேரும் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை பொழுது வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்க போறோம் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில். இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மனதிற்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. வாழ்க்கையில நாம தேடுற பெரிய சந்தோஷங்கள் எல்லாமே நாம கடந்து வந்த சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு அப்புறமா தான் கிடைக்கும். சில நேரங்கள்ல நாம நினைச்ச விஷயங்கள் உடனே நடக்காம போகலாம். ஆனா அதுக்காக முயற்சி பண்றத நிறுத்திடக்கூடாது. சூரியன் மறைகிறது இருளை தர இல்ல, அடுத்த நாள் இன்னும் பிரகாசமா உதிக்கிறதுக்கான இடைவெளி மட்டும்தான். அதே போலதான் நாம சந்திக்கிற பின்னடைவுகளும், அது எல்லாமே நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு சின்ன இடைவெளி மட்டுமே. இந்த வெள்ளிக்கிழமை உங்க மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு என்னால முடியும், இந்த நாள் எனக்கானது என்ற நம்பிக்கையோட தொடங்குங்க. இந்த பாசிட்டிவ் வைப் உங்ககிட்ட இருந்தா சுத்தி இருக்கிற எல்லாமே நிச்சயமா அழகா தெரியும். இன்றைய நாள் பிறந்த நாள், அதே போல திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நானும் வசந்தம் எஃப்எம் சார்பாகவும் என் சார்பாகவும் பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக நீங்கள் மனித கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க. அழைப்பு நேர்படுத்துங்கள் 0712-7875-0001 அதே போல 0712-7875-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்து பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த அழகான காலை பொழுதில் இனிமையான பாடல்களோடும் நீங்கள் கூறும் உங்கள் அன்பான வாழ்த்துக்களும் நகர்கிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. நான் உங்கள் அஜி சிவானி. நேரமதிகளை 5 மணி கடந்து 9 நிமிடம் ஆகிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் இது கனவே கலியாதே திரைப்படத்துக்காக.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு இதற்கு ஸ்கிலிருந்து சூரியகுமார் நிகழ்ச்சி கேட்டு உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை பிந்தனி வந்து வசந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு அக்கா தர்ணிகளை இழுத்தனை சேர்ந்த ராதா தன்னுடைய 41வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக கணவர் திலீப் குமார், மகள் பிரவீனா, மனுலி, ராசையா, அம்மா பத்மினி மற்றும் மாமா மயில்வாகனம், ராஜேஸ்வரி, தினு, தர்ஷன், அச்சு, ஆஷா, பிரதீப் குமார் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை வசந்தமைப்பும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவரை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு யட்டியாந்தோட்டையிலிருந்து MS பெருமாள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி

கோபால் சுமதி, தேவிகா விஜிதா மணிமாறன், குச்சூட்டி கண்ணியம்மா, அதே போல கோபால் ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, சிவாஜி ரசக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் வென்று கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாதுக்கு இருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? துணஸ்வர பூமிக சின்னதம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசர, நிஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகுசுந்தரம், ரமணி, நிலக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சுக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் யட்டியாந்துடைய சிவாஜி ரசக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பத்திலிருந்து ஐயக்கடன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். குணசீலன், ஈடன், சேம்குமார், பாதுகே, சின்னத்தம்பி, வெளிமண, செல்வராம், கிருஷ்ணபக்தன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு பெரிய கல்லாறு, உதயபுரம், உதய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சுமதுரை வகத்தோட்டம், சின்னைய, மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஜெமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ஷினி, கரியல, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகே, சின்னத்தம்பி மற்றும் பனாவதேகா, சரோஜினி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் அனைவருக்கும் சிறந்த நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாத்திலே ரெக்னோ ஹோட்டலில் ரொம்ப சுத்தம நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுவதாக அனில் குமலி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று வாழ்த்துவதாக கவிஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் சிவானிமா, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன் கேம் வழியிலிருந்து சுந்தர் தங்கசுந்தரம் வந்திருக்கிறாங்க. கஸ்லாந்தே கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் திறன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். யோகம தோட்டத்திலிருந்து இதுவரை இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. காலை வணக்கம் சிவானி, கோயம்புத்தூர்ல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் மனைவி லதா, மகன் ராஜாக பாடல் விரும்பி கேட்டு பாலு வந்திருக்கிறாங்க. இதுவரை இனிய காலை நேர வணக்கம் சகோதரி ஆரம்பத்திலிருந்து இதயரத்னம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல் கோச்சரியான் தெரிவிப்பதற்காக.

மனதுக்கு பிடித்த பாடலாக கவிஷ் விரும்பி கேட்டிருந்தாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நேரம் பாத்தீங்கன்னா அன்பன காலை பொழுது வணக்கங்களோடு மாத்திரைந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு வெள்ளவத்தை சேர்ந்த அகஸ்டுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பனாவத்தை புதிய மலர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு கணவர் சிவானந்தன் தன்னுடைய 41வது அகவையில் காலடி எடுத்து வைக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அம்மா பார்வதி மற்றும் மகன்களான கார்த்திக் பவிஷா பிரதீக்ஷா அதே போல அன்பு மனைவி புதிய மலர் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசந்தமிகம் சார்பாக சிவானந்தன் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். பாராயிஸ்டர் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவெளி இனிமையான காலை நேர வணக்கம். நான் வெள்ளவத்தில் இருந்து செல்லசாமி பிரபாத், அன்பு மனைவி நிர்மலா, மகள் நிலக்ஷனி, மகன் ஜன்ஷன் மற்றும் மஸ்கலிய உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம். விடியல் நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கும் தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் ரோஷாந்தன் ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அக்கறை பற்று பொப்டையிலிருந்து நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதா சொல்லியிருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம். அணிந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய பிரார்த்தனைகளை செய்வதாக தொண்டைமானார் செல்வ சன்னிதி சுதன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மருது எடப்பாடி வந்திருக்கிறாரு. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி. இன்றைய நாள் சுபகாய ஈடுபடுகின்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதி செந்தில்நாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பன காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்ற நிகழ்ச்சிக்கும் தங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாடல்கள் அனைத்தும் அருமை. வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொண்டு மயிலம்பாவடி இருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி. மணி விஜயா மகன்மார்களான மதுஷன், தருண் அனைவருக்கும் பாடல் விரும்பு கேட்டு தேகல வட்டவளிருந்து முருகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். செல்வத்திரை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அமரன் சித்திரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கடிதாவளி சுந்தரம் வந்திருக்கிறாங்க. சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா அஷிபா, சரண்யா, மிஸ்மிதா, யோகராணி, விஜயா, ரமேஷ், தமிழ் செல்வம் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு தைரியங்கள் இருந்து கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. குசல் ராஜா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. குசல் ராஜாவுக்கு இன்றைய தினம் வந்து அகவி தினமாம். அவருக்கும் நாங்கள் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வசந்தமிகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். ரோல் சந்திரா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைத்துக் கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல்